8 மணி 7 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலிகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டார் நைட். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வெளியில் வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸாக இருக்கின்றது. 15 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகிறது. குளிருடன் கூடிய ஒரு காலநிலையாக இன்றைய காலநிலையம் தொடர்கிறது. இரவு பொழுதுகளில் மழைக்குரிய சாத்தியக்கூறு தென்படுகிறது. நள்ளிரவு பொழுதுகளில் வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 13 டிகிரி செல்சியஸாகவும் குறைவடையப் போகின்றது. எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகங்களில் இன்று நள்ளிரவு முதல் 1 சதங்களால் அதிகரிக்க இருக்கின்றது. நம்மவர் பாடல்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஸ்டார் நைட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 8 மணி 8 நிமிடம். ஒலிக்கப் போகின்ற பாடல் வாய்ஸனுடைய ராப் சாங்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர்,
8: Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
9: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

செல்வகுமாரனுடைய வரிகளில் பாடகி அனிதா பாடலை பாடியிருக்கின்றார். பாடலுக்குரிய இசை செந்தூரன் அழகையா. ஸ்டார் 9 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்மளுடைய பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 8:24 மணி 8:30 ஈஸ்ட் எஃப்எம்மின் செய்தியும் நீங்கள் கேட்கலாம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய பாராளுமன்றத்தின் இலையுதிர்கால அமர்வுகள் ஆரம்பிக்க உள்ள நிலையில் உறுதியான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வருமானம் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றுமதி வருமானம் ஆகியவற்றின் காரணமாக லிபரல் அரசின் நிதிநிலை சிறந்ததாக உள்ளதென செய்திகள் கூறுகின்றன. எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வருடம் முன்னதாக வரும் ஆண்டிலேயே அரசின் நிர்வாகச் செலவுகளை சமப்படுத்த முடியும் என கடந்த வாரம் பிரதமர் மாக்கானின் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இலங்கையில் பாரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்கு இன்டர்போல் சர்வதேச போலீசாரின் உதவியை அரசாங்கம் நாடியுள்ளது. பசில் ராஜபக்சவை அடையாளம் கண்டு அவர் தங்கியுள்ள இடம் சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊழல் வழக்கில் நீதிமன்றில் முன்னிலையாவதை தொடர்ந்து புறக்கணித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் பசில் ராஜபக்சவிற்கு மீண்டும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தாம் மிசான் அவசர நிலை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமது தியாகங்களுக்கு மதிப்பெண் போடும் அறுக்கதை யாருக்கும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மிசா கைதியாக மு க ஸ்டாலின் சிறைவாசம் அனுபவித்ததாக திமுக நீண்டகாலம் கூறும் தகவலின் உண்மைத்தன்மை சமீப காலமாக கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
6: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: சாரமதி மெனோகாந்தனுடன் இணைந்து பாடலுக்கு இசையமைத்து பாடலை பாடியிருக்கின்றார் வி வி பிரசன்னா. பாடலுக்குரிய வரிகள் தினேஷ் கிருஷ்ணமூர்த்தி. எஸ்எஃப்எம் காற்றலைகளில் ஸ்டார் நைன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் 8:44 நம்மளுடைய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எங்க ஏரியா

0: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: The one and only Weekend Wonder, Weekend East FM.
8: Weekend East FM
7: 102.7. Weekend East FM,
9: the greatest radio station.

0: 8:55 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் சார்னை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சுகன்யா அகிலன். இந்த இரவு இனி இரவாய் முடியட்டும், நாளைய பொழுது இனிமையாய் மலரட்டும் அப்படி என்று சொல்லிக்கொண்டு முன்னும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றிகளே, வணக்கம்.
1: இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா உங்க ஏரியா.

گل دونه پر از گل بودم، وزش چشم تو پاییزم کرد، عشق من

بندم با یه طرح کهنه از دل خوشیم، باورم نمیشه باید برم و

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: என்றும் இசையுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, snow tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா Holistic Wellness Clinic. Appointments ஐ புக் பண்ணாலே உங்கள் ஷாந்தினி 647-622-4114. ஆரா Holistic Wellness Clinic. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
3: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions. Kiruba Tanabala Singham, 416-298-2777, mortgagesolutions.ca.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
1: 416-461-6401.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
10: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 647-708-3440.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: என்றும் இசையுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. 5875. You are in good hands with Allstate.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்ச்

0: மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை French Immersion மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
1: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
1: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM,
4: the greatest radio station.

0: weekend East FM 102.7 It's cool.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: Weekend vibration. East FM 102.7.
2: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
4: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162 4168211042. Some condition apply.
6: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஆசையில பாத்

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
9: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit நை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சிப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
6: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 2225 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
7: Weekend Wonder. Weekend East FM.
8: Where are you?
7: Weekend East FM. 102.7. Weekend East FM.
9: The greatest radio station.

0: ஜஸ்ட் ஆசம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

گل دونه پر از گل بودم، وزش چشم تو پاییزم کرد، عشق من عشق به دست

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
2: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
0: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்போரோவில். சாமியன் சன்ஸ், 416-298-1598.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: It's cool.

0: 9:25 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமான காலை வணக்கத்தோடு நேர்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்கின்றோம். வணக்கம் பாகினி.
1: வணக்கம் சஞ்சீவன். வணக்கம் நேர்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புறோம். செப்டம்பர் 20 ஞாயிற்றுக்கிழமை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அழகான ஒரு நாள் நேற்றைய நாளோடு பார்க்க சஞ்சீவன், இன்றைக்கு வந்து சூரிய வெப்பம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் 13 டிகிரி செல்சியஸில் இருந்தாலும் இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் இருக்கப் போகின்றது. சூரியோதயம் 6:52, சூரிய அஸ்தமனத்தினே 7:34 எதிர்பார்க்கலாம். சூரிய உதயமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு கொஞ்சம் எழுதி அலம்பியிருக்கிறார் சூரியன். இதில் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், என்னதான் நாங்கள் இலையுதிர் காலத்தை நோக்கி பயணித்தாலும் எல்லா லீனியர் ப்ராசஸ் கிடையாது, அப்படி டாம் வேணவா டூம் வேணவா, அதுதான் இதுலேருந்து தெரியுது.
0: இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலையை பொறுத்தவரையில் குறிப்பாக 20 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் இரவு வந்து 12 டிகிரி செல்சியஸாக மாறப்போகின்றது. நாளைய நாளின் காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் திங்கட்கிழமை 16 இருக்கும், செவ்வாய் 16, புதன்கிழமை 17 இருக்கப் போகின்றது. மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் நிறைவாக தென்படுகின்றன அடுத்து வருகின்ற 2 தினங்களையும் அப்படி என்று சொல்லி இப்பொழுது சொல்லப்பட்டாலும் இனி பொறுத்திருந்தால் நாங்கள் பார்க்க வேண்டும். அதேபோன்று வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. லிட்டர் ஒன்றுக்கான விலையில் 183.9 இப்பொழுது விற்பனை ஆகிக்கொண்டிருக்கிறது. பொறுத்தவரையில் நீங்கள் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பார்க்கலாம். அதே நேரம் யூடியூபில் ஈஸ்டஃபம் 102.7, 416-824-1212 தொடர்புகளுக்கு மின்னஞ்சல் ஈஸ்டஃபம் 102.7@gmail.com.
1: இரவு 9:00 உங்கள் ஈஸ்டஃபமில் தமிழ் நேரலி ஒளிபரப்புகளை கேட்க இருக்கின்றீர்கள். எங்களோட தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இப்பொழுது நாங்கள் சிட்டி ஆஃப் ட்ரோனோ தரம் செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். ஜிடிஓ பகுதிகளில் கொயோட்டி தாக்குதல்கள் குறித்து கவலை இப்பொழுது அதிகரித்திருக்கின்றது. சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து நகராட்சிகளை கடைபிடிக்கும் கோஎக்ஸ் அணுகுமுறை போதுமானதா என்ற விவாதம் வந்து எழுந்திருக்கின்றது. வனவிலங்கு நிபுணர்கள் மனிதர்கள் உணவு அளிப்பது போன்றவை கொயோட்டிகளின் நடத்தைகளை மாற்றக்கூடும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். இதுபடித்தான் கோவிட் ஆரம்பித்த பொழுதும் கோவிடோடு சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்டாக இருப்போமே அப்படின்னு சொல்லி அப்புறம் அது முடியவே முடியாது பே அப்படின்னு நாங்களாம் திருத்தின பிறகு தான் நாங்கள் கொஞ்சம் உஷாரானாங்க. கோவிட் இடத்துல இப்போ கொயோட்டி வேற இருக்குது போல இருக்கு. அதே மாதிரி நிறைய

0: பரிச்சயமான இந்த ஐஎல்ஏசி நிறுவனம் தன்னுடைய பேங்க்ரப்சி திவால் பாதுகாப்பு கோரி வகுப்புகளை நிறுத்தியிருக்கின்றது. ட்ரோனோ கேம்பஸ் உட்பட செயல்பட்ட இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் அகாடமி ஆஃப் கனடா பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷன் கோரி அனைத்து வகுப்புகளும் திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் அதிகமான சர்வதேச மாணவர்களை ஈர்த்தோர் நிறுவனமாக இந்த கல்லூரி இருப்பதும் வந்து குறிப்பிடத்தக்கது.
1: நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், அக்டோபர் மாதம் 26 நகரசபைகளுக்கான தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. உங்களுடைய வாக்காளர் அட்டைகளில் இருக்கின்ற விவரங்களை மாற்றப் போகின்றீர்கள் அல்லது முகவரிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல சொன்னால் அவற்றை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ என்ற சிட்டி ஆஃப் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. ட்ரோண்டோ.ca/vote என்கின்ற இணையதளத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த விவரங்களை இன்றைய நாள் அதனுடைய நிறைவு நாளாக இருக்கிறது. நீங்கள் முகவரிகள் மாற்றியிருந்தால் அவற்றை நீங்கள் அறிய தருகின்ற பொழுது உங்களுடைய வாக்காளர் அட்டைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: இன்றைக்கு உங்களுக்காக ஒரு அழகான சிந்தனையை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். சில முடிவுகள் வந்து நாங்கள் வாழ்க்கையில் எடுக்கும் பொழுது ரொம்ப லவுடா இருக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இருக்காது. பெரிய பல முடிவுகளை நாங்கள் கமுக்கமாக தான் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். ஒரு நாள் ஒரு சின்ன எண்ணமாக எங்களுடைய மனதில் இருக்கிற அந்த ஐடியா இப்படி செய்யலாமா அல்லது இதுல இருந்து விலகிடுவோமா, இன்னும் ஒரு முறை நாங்கள் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு எங்களுக்கு நாங்களே கேட்டுட்டு இருப்போம். பெரும்பாலும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னுக்கு, அதாவது நாங்கள் உறுதியான முடிவு எடுக்காத பட்சத்தில் தான் எல்லார்ட்டையும் கேட்போம். ஆனால் அந்த முடிவு எடுக்கிறன்னு நீங்கள் முடிவு செஞ்சுட்டா அது வந்து அநேகமான நேரத்தில் குயிக்காக அந்த இடத்துல நீங்களே செய்கிறதா தான் இருக்கும். அந்த ஒரு எண்ணம் சில நேரங்களில் ஒரு முழு வாழ்க்கையின் திசையையே மாற்றி விடுகிறது. அதாவது அந்த 12B படம் வாய்த்தா நீங்கள் இப்படி செஞ்சால் அப்படி பஸ் போகும், இப்படி செஞ்சால் இப்படி பஸ் போகும், இப்படி அதில் ரெண்டு பஸ் தானே போச்சுது சஞ்சீவன். ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையிலையும் இன்ஃபினிட்டி எண்ணுக்கணக்கற்ற பஸ்ஸுகள் இப்படி ஓடிட்டு இருக்கா. அவங்க வர சொல்கிறாங்க நாங்கள் இப்போ ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம் தானே, இப்படி நாங்களே இப்போ இன்னொரு பஸ்ஸில் வர போயிட்டு இருப்போமாமே. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட்டு பஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே அந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. ஒரு மரம் இன்று இருக்கும் இடத்தில் நேற்று விதையாக இருந்தது, அது எங்கே விழுணும் என்று சொல்லி அது தேர்ந்தெடுக்கையில், ஆனால் அது விழுந்த இடத்திலிருந்து எப்படி வளர வேண்டும் என்பதை இயற்கை கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கை கூட அப்படித்தான், எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது, உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் இருக்கப் போவது கிடையாது. ஆகவே எந்த சூழ்நிலைக்கு நாம் எடுக்கும் அடுத்த முடிவை பல நேரங்களில் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இதிலிருந்து எப்படி போகலாம் என்றதை வந்து நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க முடியும். அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாரும் இட்ஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ் அப்படின்னு சொல்லி. ஒரு முடிவு என்பது வந்து ஈஸியாக ஆம் அல்லது இல்லை மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் முடிவு வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடாக கூட இருக்கும். எந்த பாதையில் நேரத்தை செலவிட போகிறோம், எவ்வளவு நேரம் செலவிட போகிறோம், எந்த மனிதர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க போகிறோம், எந்த மாதிரி பழக்கங்களை நாங்கள் வளர்க்கப் போகின்றோம், என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் உருவாக்க போகிறோம்ன்றது உங்களுக்கு நீங்களே கொடுக்குற ஒரு சின்ன வாக்குறுதி. இதுக்கெல்லாம் யாரும் அப்ளோஸ் பண்ணி உங்களுக்கு மெடல் எல்லாம் தரமாட்டாங்க,
1: நாங்களே தான் முடிவு எடுத்து.
0: அதுதான் இன்னும் கஷ்டமானது. ஏன்னா அக்னாலேஜ்மெண்ட் வரது வந்து உங்கள்கிட்ட இருந்தா வரும், வெளியில இருந்து யாரும் வேணும் அவங்களுக்கே தெரியாது. அவங்க தங்கட பஸ்ல போயிட்டு இருக்காங்க, உங்களோட சிடிபி பஸ் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆகவே உங்களுடைய சாய்ஸ், நீங்க நினைக்கிற அந்த லைஃப் ஸ்டைலுக்கு வாழ்க்கைக்கு ஏதுவா இருக்குதா என்று பாருங்க. உங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் வந்து அந்த லைஃப் ஸ்டைல சப்போர்ட் பண்ணதாண்டு பாருங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆக்களாக இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அந்த ஆளாக இருப்பதற்கு உங்களுடைய வார்த்தைகளும் செயலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய முடிவுகளும் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும்.
1: வாழ்க்கையை ஒரு பெரிய முடிவு மாற்றுவதில்லை, சரியான திசையில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்ற சின்ன சின்ன முடிவுகளால் தான் வாழ்க்கை மெதுவாக மாறுகின்றது. எனவே ஒரு இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கின்ற ஒரு சின்ன முடிவு வந்து நாளைய நாளினுடைய வெற்றிக்கான மிக முடிவாக அது இருக்கப் போகின்றது. எனவே முடிவுகளை தெரிந்தெடுக்கின்ற பொழுது வாழ்க்கையும் உங்களுக்கு தெரிந்த பாதையை நோக்கி நகரும் என்பதுதான் உங்களுக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை.
0: நிச்சயமா டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு தூரம் நாங்கள் பாட்டை போட்டுருங்க ஜி.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960. எப்போ பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426 416-788-2426.
2: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபியோட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
3: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
6: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் காலை 9:44, 13° செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 13° செல்சியஸ் அதே நேரம் இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 20° செல்சியஸ்.
1: இன்னைக்கு காலநிலை வந்து நேற்றைய நாளை விட ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்காக நாங்கள் இந்தியா பக்கம் செல்ல போகின்றோம். அதற்கு முன்னதாக ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்ச் கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6474-4549 க்யூபெக் பாடசாலைகளில் ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்ச் கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் க்யூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பாடத்தினை கற்பிக்கின்றார்கள். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்ச் லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கான இந்த மொழியினை சரளமாக கதைக்க எழுத வாசிக்க பிரெஞ்ச் கிராமர் கற்றுக் கொடுப்பதோடு பிரெஞ்ச் ப்ரோக்ராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்ச் சர்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்காபரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6445349 6475344509.
0: இந்தியா பக்கம் செல்ல இருக்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த புதிய காய்ச்சல் ஒன்று இப்பொழுது ஏற்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் டெங்கு அச்சுறுத்தலுடன் வந்து ரிகாட்சியா பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற ஸ்கிரைப் டைபர்ஸ் உண்ணி காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் இதனால் கிட்டத்தட்ட 3000-க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த பாக்டீரியா தொற்றுள்ள ஒட்டுண்ணிகள் மற்றும் பூச்சிகள் மனிதர்களை கடிப்பதால் இந்த உண்ணி காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சென்னை, கோவை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் உண்ணி கடித்த இடத்தில் சிறிய சிவப்பு தடைப்பு ஏற்படுவதுடன் கடுமையான தலைவலி, குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இதன் மூலம் உண்டாகும் அப்படி என்று சொல்லியும் மருத்துவ தரப்பினர் குறிப்பிட்டிருக்கின்றனர்.
1: நெஸ்லே குழந்தை உணவுகள் விவகாரத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. நெஸ்லே நிறுவனத்தினுடைய பேபி ஃபார்முலா, கை குழந்தைகள் குடிக்கின்ற பால்மா, இந்த அதனுடைய மாதிரி இந்திய தரநிலைக்கு ஏற்ப இல்லை என FSSAI கண்டறிந்து சட்ட நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக பயத்தின் அளவு போதாமை குறித்து அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நெஸ்லே தனது தயாரிப்புகள் விதிகளுக்கு ஏற்ப உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றது. இந்த செய்தி வந்து கனடாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு சொன்னால், பல சமயங்களில் உள்ளூர் கடைகளில் வந்து இந்தியா உற்பத்திகள் வந்து விற்கப்படுவது வளமை, அதெல்லாம் தரமான பொருட்களாகவும் கூட இருக்கும். இருந்த போதிலும் இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது இந்த பொருட்கள் இங்க விற்பனைக்கு இருக்குதா, நீங்க அதை வாங்குறீங்களா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பால்மா மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் சத்துமாவாக இருக்கலாம் பல பொருட்கள், நெஸ்லே நிறுவனம் ஏனைய பல நிறுவனங்களின் சில பொருட்கள் வந்து அவர்களுடைய தராதரத்திற்கு ஏற்றதாக இல்லை என்ற செய்திகள் வெளியாகி இருந்தது. அந்த மாதிரி பொருட்கள் வந்து சில நேரங்களில் அந்த கடைகளில் ஏற்கனவே வந்திருக்கக்கூடும். அவர்கள் தங்களுடைய கடைகளில் அதை காட்சிப்படுத்தி இருக்கவும் கூடும். ஆகவே நீங்கள் வாங்கும்பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கெனடிய சுகாதார அதிகாரிகள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். கனடாவினுடைய தரம் என்பது வேறுபட்டதாக இருக்கின்றது. முடிந்தவரையில் அதனை சரிபார்த்துவிட்டு வாங்குவது உசிதமானதாக இருக்கும்.
0: இதேவேளை இன்னமொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இந்த மக்கள் பணியில் போட்டி போட்டு தாங்கள் பணியாற்றுகின்றோம் அப்படி என்று சொல்லி தாவேகா குறிப்பிட்டிருக்கிறது. தாவேகாவினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்மோகன் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் சந்திக்கின்ற பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சட்டசபையினுடைய மாண்பினை குறைக்கும் வகையில் சிலர் தரையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு முதல்வர் பதிலளித்தபடி அனைவரும் பார்த்திருந்தார்கள். சட்டசபை என்பது ஓட்டுப்பந்தயம் நடைபெறும் இடமா அப்படி என்று சொல்லியும், அதே நேரம் இந்த மக்கள் அதிக அளவில் நேரலையில் சட்டசபை நிகழ்வுகளை பார்த்து வருகின்ற பொழுது மக்கள் எங்களது ஆட்சியையும் செயல்பாடுகளையும் கவனித்து வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லியும் ராஜ்மோகன் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.

0: 9:51 ஒரே சுருதியில சொன்ன பார்த்தீங்களா சஞ்சீவன், அங்கதான் இந்த இசை இசை இன்னும் ஞானம் வந்து தெரியுது.
1: ஞானம் தெரியுது, அந்த ஞானம் எங்கே நாங்களும் ஒரு தேடி பார்க்கணும். பாயினி,
0: இலங்கை செய்திகளுக்கு நாங்க போற அவரை கொஞ்சம் நிப்பாட சொல்லுங்களே. என்னதான் எனக்கு ஞானம் இருந்தாலும்
1: மிஸ்டர் ரவி நிப்பாடுங்க. ரவி
0: கேட்கல. நெடுஞ்சாலைகளில் இலங்கையை பொறுத்தவரையில் சீட் பெல்ட் இப்பொழுது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. இன்று முதல் இலங்கையின் எக்ஸ்பிரஸ் வேகளில் பயணம் செய்யும் வாகனங்களில் அனைத்து இருக்கைகள் இதுக்கு முன்னுக்கு இருக்கிறவங்க மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இந்த பின்னுக்கு இருக்கிறவங்களோட உயிருக்கு வந்து அவ்வளவுக்கு வேல்யூ இல்லைன்ற காரணத்தால. ஆனால் இப்பொழுது அனைத்து இருக்கைகளிலும் பயணிக்கும் அனைவரும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. காலியில் புதிய பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் ஒன்று வேற இருக்கின்றது. 10 MW பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படுகின்றது. மின்சார வலையமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் திட்டமாக இது குறிப்பிடப்படுகின்றது.
1: இதேவேளை கீரிமலை பகுதியில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை என்றால் கட்டுப்பாடின்றி கொட்டப்பட்டிருக்கின்ற கழிவுகளை மீள அள்ள வேண்டும் என்று சொல்லி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தெற்கு பிரதேச சபையின் லத்திரனியல் கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உட்பட சுமார் கிட்டத்தட்ட 300 டிப்பர் கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதாகவும், இவற்றினை 2 மாதங்களுக்கு மேலாக பகுதி மக்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற ரீதியில் இதற்கான ஒருங்கிணைப்புகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த 14 ஆண்டுகளாக நிரந்தர கட்டணமின்றி இயங்கி வந்திருக்கின்ற புதுக்குடியிருப்பு தபாலகத்திற்கு இப்பொழுது விடிவு ஏற்பட்டிருப்பதாக சபை உறுப்பினர் சபை உறுப்பினராக இருக்கின்ற குமாரவேலு அகிலன் குறிப்பிட்டிருக்கின்றார். புதிய கட்டிடம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலன் இன்றைய தினம் ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்.
0: போலீஸ் மற்றும் அதிகாரிகளுடைய விசாரணை முன்னாள் முதல் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ஷே அவர் செப்டம்பர் 24 அன்று ஆஜராக அழைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னமும் இலங்கைக்கு திரும்பவில்லை என செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆரம்பத்தில் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு தான் வெளிநாட்டுக்கு பயணிப்பதாக அவர் சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரில் உள்ள பேரங்காடிகளில் மால்களில் அவர் நடந்து திரிந்த காணொலிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து இன்னமும் அவர் நாட்டுக்கு திரும்பவில்லை என்பது இப்பொழுது செய்தியாக்கப்பட்டிருக்கிறது.
1: அந்த பரப்பியவங்க யாருந்தான் தேடி பார்க்கணும் அப்படித்தானே. 9:53 13° செல்சியஸாக இருக்கின்றது. காலை பொழுதுனுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோரின் இந்த இருக்கின்றீர்கள்.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnical Avenue, Midlandon, Macnical.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4162 4 6 2 4 1 6 8 2 1 0 4 2. Some condition apply.
6: MJS Gold House
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில். MJS 416-299-1630.
6: MJS Gold House
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: ஸ்ட்ரானோ 13 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது மக்களே. இன்று பகல் பொழுதுல 20°C நாங்கள் இப்போ உணரப்போகிறோம். ஏதோ எனக்கு அவார்டு கொடுக்குற மாதிரி 20 இருந்தா என்ன, 5 இருந்தா நமக்கு என்ன, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. 20°C நீங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்.
1: காலையில கண் விழிக்கிறவங்களுக்கு நீங்க அப்பப்ப ஹார்ட் அட்டாக் கொடுக்குறதே இருக்கிறீங்க.
0: இப்பதான் கண் விழிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கத்தான் செய்வேன், ஏன்னா நாங்களும் அப்பயோ கண் விழிச்சிட்டோம். இன்றைக்கு உங்களுக்காக அழகான ஒரு சிந்தனையை நாங்கள் தந்திருக்கின்றோம். அதுக்கு முன்னதாக எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஜிடிஏ பெரும்பாகத்தில் சராசரியாக லிட்டர் ஒன்றுக்கு 183.9% உங்களால் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் இதை பத்தி பேச போறோம்னா சாய்ஸஸ், தேர்வுகள்,
1: முடிவுகள்.
0: அதாவது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில அவ்வப்போது பெரிய பெரிய முடிவெல்லாம் நீங்க கான்ஃபரன்ஸ் வச்சு எடுப்பீங்களான்? இல்ல, கமுக்கமா நீங்க உங்களோட இருக்கேக்கே டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு.
1: இதை விட இன்னும் பிரமாதமா சொல்ல போனா, இந்த மற்றவங்களுக்கு நாங்க அறிவுரை சொல்வதில் வந்து எப்பவுமே வல்லவர்களாக இருப்போம், சூரர்களாக இருப்போம்.
0: மைண்ட் வைஸ் சத்தமாவே சொல்லிட்டு இருக்காரு மக்களை. சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஆனா சொந்த செலவுல சூனியம் இருக்கிறது நாங்கதான் முதல்ல அழைப்போம்.
0: எங்கெங்க ஆப் இருக்கோ அதை தேடி போய் உட்காருவதில் எங்களை மிஞ்சினா யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, சில நேரத்துல அந்த இன்ட்யூஷன் அந்த பஸ்ஸுக்கு என்ன தேவை, அந்த பஸ் எப்படி இருக்கணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, நீங்கள் எதை நம்புகிறீர்கள், நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன மாதிரியான வார்த்தைகள். இப்போ சில பேர் எல்லாம் பேசும் பொழுது இன்னும் ஒருத்தருக்கு வந்து என்னத்தை போய் நீங்கள் சொல்றதுக்காக நீங்கள் வாயை திறக்கிறீங்கன்றதும் கூட ரொம்ப முக்கியம். உங்களுடைய பெருமையை சொல்றதுக்கா, அல்லது அவருக்கு ஏதாவது உதவியாக இருக்கிறதுக்கா, ஆறுதலாக இருக்கிறதுக்கா, இல்லாட்டி நீங்கள் ஒரு உங்களை புலம்புறதுக்கா, இப்படி பல நோக்கங்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். எதுக்காக பேசுகிறோம்ன்றதெல்லாம் உங்களோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏதுவோ எல்லாம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நீங்கள் பயன்படுத்துகின்ற உங்களுடைய பழக்கங்களாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், இது எல்லாமே நீங்கள் ஒரு நோக்கம் கொண்டு வச்சுருப்பீங்க தானே, இந்த வாழ்க்கை முறை, இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதுவாக இருக்கான்னு சொல்லி சரி பார்த்துக்கொள்ளுங்க. உங்களோட பஸ்ஸில் டீசல் பஸ்ஸில் நீங்கள் பெட்ரோல் போடாமல் இருக்கிற வரைக்கும், அல்லது பெட்ரோல் பஸ்ஸில் டீசல் போடாமல் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டுருக்கும்.
1: இன்னும் சுருக்கமாக சொன்னால், இதில் நிறைய அறிவியலாளர்கள் இந்த முடிவுகள் பற்றி பேசுகின்ற பொழுது தெளிவூட்டல்களுக்காக சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு முடிவை நீங்கள் எடுக்கின்ற பொழுது அந்த முடிவு வந்து உங்களை எவ்வாறு மாற்றுகின்றது என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த முடிவினால் நான் எதை பெற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்பதை நீங்கள் கேட்கின்ற பொழுது, சில வழிகளில் அந்த முடிவு வந்து உங்களுக்கு சரியான முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பினை பெற்றுத்தரும் என்று சொல்வார்கள். அதிலும் இன்னொன்று, இந்த இன்ட்யூஷன் பற்றி சொல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 30 வினாடிகளுக்கு மேல் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு அறுத்துறுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், அது சில வேளைகளில் சரியான ஒரு முடிவை தான் உங்களுக்கு சொல்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே அதில் தான் நாங்கள் கூட்ட வர்ற விஷயம் அந்த வந்து போகின்ற பொழுது இப்படி தான் போ நாங்கள் ஜோசிப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் அது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தக்கூடிய
0: நேரத்தில் ஒரு உறுதியாக அது தெரியும். என்ன சொல்லுவாங்க சஞ்சீவன், ஒரு கோயின், இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்ய விரும்புகிறீங்க அல்லது ஒரு முடிவு ஒன்று எடுக்க விரும்புகிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கே எது எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கண்டா ஒரு கோயின் ஒன்று எடுத்து போடுங்களாம். போடைக்கு இப்போ நீங்கள் சொல்லுவீங்க தானே, ஹெட் அண்டா இது, டெய்ல் அண்டா இது, போட்டுட்டு அது உங்களோட கையில வர்றதுக்கு முன்னுக்கு உங்களோட மைண்டே சொல்லும், கடவுளே இது ஹெட்டா இருக்கணும், டெய்லா இருக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எது வேணும்னு. அப்புறம் என்ன வந்தா நீங்க பார்க்க கூடாது, அதை வச்சுட்டு நீங்க என்ன நினைச்சிங்களோ அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சில நேரத்துல சில விடயங்கள் இருந்து விலகுறதும் கூட இந்த முடிவா இருக்கும். சில நபர்கள் இருந்து விலகுவதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலையில இருந்து
1: முடிவுகள் சுதந்திரமாக மாற்றுவதற்கான வாய்ப்பாக இருக்கலாம். எனவே வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு மாற்றுவதில்லை, சரியான திசையில் தொடர்ந்து எடுக்கப்படுகின்ற சிறிய முடிவுகளால் வாழ்க்கையை மாற்றம் பெறுகின்றது என்பதை இன்றைய நாளில் இந்த முடிவுகள் பற்றி நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது.
0: இந்த வாரத்துக்குரிய வார்த்தைகளை நான் சொல்லி முடிச்சிட்டேன்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: லெகசி லேர்னிங் ஹப் கிரேட் 9 to 12 வரையிலான ஹை ஸ்கூல் மாணவர்களுக்கான ப்ரொஃபஷனல் இன் பர்சன் டியூட்டரிங் சேவைகள். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் அண்ட் சயின்ஸ், கிரேட் 11 மாணவர்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ், கிரேட் 12 மாணவர்களுக்கு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கால்குலஸ் பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆகிய பாடங்கள் 2-hour கிளாஸ்களில் கற்பிக்கப்படுகின்றன. ஃப்ரீ ஹோம் ஒர்க் ஹெல்ப், அகடமிக் கவுன்சிலிங், மேலும் யூனிவர்சிட்டி காலேஜ் அப்ளிகேஷன் கைடன்ஸ். லெகசி லேர்னிங் ஹப், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205, ஸ்காப்ரோ, 647-532-2564. Legacy Learning Hub.ca.
5: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 10:20 வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றீர்கள். நேற்றைய நாளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்பட்டிருந்த ஒரு கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நிகழ்த்தியிருக்கிறது. கரேபியன் பகுதியில் இந்த கப்பல் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். 4 பேர் இதில் இருந்திருப்பதாகவும் அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பாக இந்த போதைப்பொருள் பயங்கரவாதிகள் தாங்கள் முத்திரை குத்தியவர்கள் என அமெரிக்க நிர்வாகம் குறிவைக்க தொடங்கியதிலிருந்து இதுவரை 69 படகு தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 231 உயர்ந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு பசிபிக் பெருங்கடல் மற்றும் கரீபியன் கடலிலே இந்த தாக்குதல்கள் அதிகமாக நடத்தப்படுவதாகவும் அமெரிக்க ராணுவம் குறிப்பிட்டிருக்கிறது.
1: இந்த ராணுவத்தில் அழிஞ்சவங்களை விட பக்கத்து நாட்டு ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகமா இருப்பாங்க போல இருக்கு.
0: இது புதிய தத்துவம்
1: எழுதி வைங்க, இப்பவே நானே மறந்துருவேன். ஐக்கிய நாடுகளின் பொது சபை உலக தலைவர்கள் நியூயார்க்கில் கூடுகின்றார்கள். சுமார் 130 நாடுகளின் தலைவர்கள் இந்த வாரம் அங்கு கூடுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. யுக்ரைன் போர், மத்திய கிழக்கு போர்கள், உலக பொருளாதாரம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சர்வதேச கட்டுப்பாடுகள் முக்கிய விவாதங்களாக இந்த கூட்டத்தில் இருக்க இருக்கின்றன.
0: யுரேனியம் முதல் F-35 வரை சவுதி அமெரிக்கா இடையே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாகுபாடு ஒன்று ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது. செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் வந்து ஒரே வாரத்தில் ரியாத் மற்றும் வாஷிங்டனில் இருந்து வந்த 2 அறிவிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தை கவனத்தை ஈர்த்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த அமெரிக்க வெளியுறவுத்துறை வந்து 48 லாக்டீன் மார்டின் F-35 லைட்னிங் 2 ரக போர் விமானங்களை 24.3 பில்லியன் டாலருக்கு விற்பனை செய்வதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அதே நேரம் சவுதி அரேபியாவுடைய எரிசக்தி அமைச்சராக இருக்கின்றவர் மதினாறு நம்பிக்கை அளிக்கும் சிறப்புகளில் யுரேனியம் மற்றும் அதிக அளவிலான அரிய வகை கனிமங்களை கொண்டு சுமார் 110 மில்லியன் தொன் தாது கண்டுபிடிக்கப்பட்டதாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்கா மிகவும் மேம்பட்ட 5 தலைமுறை ரேடர் உள்ளிட்ட கண்காணிப்பு கருவிகளில் எளிதில் கண்டுபிடிக்க முடியாத வகையில் அமைக்கப்பட்ட ஒரு ஸ்டெல்த் ரக போர் விமானம் ஒன்றையும் அரபு நாடு பெறுகின்ற முதல் நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: பக்கத்து நாட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவாது சளைக்காத ஒரு நாடு தான் வடகொரியா. வடகொரியா இன்று கிழக்கு கடலை நோக்கி சந்தேகிக்கப்படும் பொலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை ஏவியுள்ளதாக தென்கொரியா தெரிவித்திருக்கின்றது. இந்த கிழக்கு கடற்கரையில் ஒன்சான் பகுதியில் இருந்து இன்றைக்கு, அதாவது அவர்களுடைய நேரப்படி பிற்பகல் 3 இந்த குறுந்தூர மீசிலை அது ஏவியிருக்கின்றது. 450 கிலோமீட்டர் பயணித்து கடலில் விழுந்ததாக தென்கொரிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. பின்னர் 3 இடைவெளிக்கு பிறகு இன்னும் ஒரு ஏவுகணை கூட ஏவப்பட்டிருக்கின்றது. 2 ஏவுகணை வந்து 600 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணித்திருக்கிறது. இரண்டுமே வடகொரியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள கடலை நோக்கித்தான் ஏவப்பட்டு இருக்கின்றன. இப்ப எதுக்கு வடகொரியா இப்படி ஏவுகணையை ஏவுது? சம்பந்தமே இல்லாம நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு நாங்க போறோம் மாதிரி. சில நாட்களுக்கு முன்னுக்கு தான் அமெரிக்கா தலைமையில் பசிபிக் வான்கார்டு என்ற பன்னாட்டு கடற்படை பயிற்சி நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அதோடு கனடா கூட பங்கேற்றிருந்தன. கிம் ஜோங் உன்னின் சகோதரியும் முக்கிய அரசியல்

0: மீசல் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து வருவதாகவும் சொல்லியிருக்கின்றது. தென்கொரியா மாதிரி ஜப்பானும் கூட அவங்க ஏவுகணை விட்டுட்டாங்கன்றத கண்டறிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த நாட்டில் பொறுத்த வரைக்கும் சஞ்சீவன், வெளியில் என்ன உள்ள என்ன நடக்குதுன்னு ஒருத்தருக்குமே தெரியாது. பெரும்பாலான விடயங்கள் அந்த சேட்டலைட் இமேஜஸ்ல தான் எங்களுக்கே தெரிய வரும். அவர் இருக்கிறாரா இல்லையான்றதும் கூட அப்படித்தான் தெரிய வருது. இப்போதுள்ள தகவலின்படி இந்த ஏவுகணைகள் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தண்ணீர் பகுதிக்குள்ள விளையல என்றதை வந்து ஜப்பான் இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ எல்லாருக்கும் என்ன கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்படி படிப்படியாக அது கிலோமீட்டர் கூடிட்டு இருக்குது இல்லையா? ஆரம்பத்தில் அவங்க சொன்னவங்க கண்டம் விட்டு கண்டம் பாயவும்னு சொல்லி இப்பொழுது அணு ஆயுத சோதனையும் அவர்கள் செய்கின்றார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வேறு இப்போ வலுப்படுத்தப்பட்டு இருக்குது.
1: அமெரிக்கா தான் இதில் அடுத்த ஒரு நகர்த்தலை செய்ய வேணும் அப்படிதானே?
0: யார் நகர்ந்தாலும் அவங்க ஏவுறது எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி வரையக்க டொரண்டோ நியூயார்க் பக்கத்து பக்கத்தில் தானே
1: இது நான் எதிர்பார்க்கல.
0: நாங்கள் எதிர்பார்க்கணும், எங்களோட உயிருக்கு என்ன உத்தரவாதம்?
1: 10:24 நிமிடம்.

0: and Weekend East FM. Where are
1: you? Weekend East FM
0: 102.7. Weekend East FM. The greatest
2: radio station. SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன் பேரண்ட்ஸோட டென்சர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
9: Weekend East FM 102.7.

0: 10:36 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கால்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றோடு அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹைஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அலையுங்கள் 6475344509 ஸ்காப்ரோவில். மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.
1: கெனடிய மத்திய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்துக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அடுத்த வாரம் இந்த வரவு செலவு திட்டம் வந்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாரம் இடம்பெறப்போகின்ற சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக சில செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஒன்று, இந்த பட்ஜெட் பெடரலுடைய பட்ஜெட் ரிலீஸ் பண்ணப்பட போகின்றது. இன்னும் ஒன்று, புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட போகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாழ்காணி தலைமையிலான அரசாங்கத்தினுடைய அடுத்த 12 மாதங்களுக்கான வரவு செலவு திட்டம் வந்து அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கின்ற பிலிப் சாம்பியன் அவர்கள் வந்து இந்த இலை உதிர்காலத்துக்கான வரவு செலவு திட்டத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும். அதே நேரம் இன்னொரு பக்கம் வீடுகள் கட்டுமானத்துக்கான அமைச்சராக இருக்கின்ற ஸ்டீவன் மேக்னன் அவர்கள் வெள்ளிக்கிழமை சொன்னதன்படி ஒரு புதிய சட்ட மூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கிறது. பில்டிங் கனடா ஸ்ட்ராங் ஆக்டின் கீழ் இந்த சட்ட மூலம் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதைவிட இடைத்தேர்தல்களும் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அளவில் வந்து 3 லிபரல் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாக இருந்தார்கள். இன்னும் 6 இடங்களுக்கான இடைத்தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது. எதிர்வரும் மாதங்கள் வாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. சஸ்கச்சுவான், ஒன்டாரியோ, குபெக் ஆகிய மாகாணங்களில் இருக்கின்ற சில தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இடம்பெற காத்திருக்கிறது. இதில் 2 லிபரல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பதவி விலகி இருந்தார்கள். ஷான் ஷென், ஸ்காப்ரோ நோத் தொகுதிக்கானவர். அதே நேரம் வந்து முன்னாள் அமைச்சராக இருக்கின்ற ஸ்டீவன் கில்பெர்ட் அவர்கள் வந்து இவரும் லிபரலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு அங்கத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் லாரியஸ் அண்ட் மேரி தொகுதியிலிருந்து விலகுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. அதே நேரம் மாகாண தேர்தல்கள் வந்து அக்டோபர் 5 முன்னதாக இடம்பெறும் அப்படி என்று சொல்லி குபேக்கினுடைய மாகாண தேர்தலுக்கு முன்னதாக இந்த தொகுதி தேர்தல் இடம்பெறும் அப்படி என்று சொல்லி இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: அதேபோல் இந்த இடைத்தேர்தலை தொடர்ந்து இந்த இலையுதிர்கால செயல் திட்டங்களில் முக்கியமானதாக ட்ரோனோ, மொன்ட்ரியல், கல்கரி மற்றும் வென்கூவரினுடைய விமான நிலையங்கள், சர்வதேச விமான நிலையங்களின் செயல் திட்டம் இருக்கின்ற ஆபரேஷன் இது வந்து இதுவரைக்கும் அரசினால் தான் கையாளப்படுகின்றது. அதனை இப்பொழுது பிரத்யேகமாக பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட், சப்ளை செயின் ரீஃபார்ம்ஸ், ப்ராஜெக்ட் ரிவ்யூ ரீஃபார்ம்ஸ் மற்றும் சோசியல் மீடியா AI ரெகுலேஷன் ஆகியவையும் கூட இந்த இலையுதிர் காலத்தில் வந்து முன்னெடுக்கப்படும். இந்த விமான நிலையங்களை பொறுத்தவரையில் சஞ்சீவன், பொதுவாக இப்ப நீங்க போய் வாகனங்களை தரித்திருந்தாலோ அல்லது விமான நிலையத்தில் நிறைய கடைகள் இருக்கும், அங்க நீங்கள் வாங்குற பொருட்கள் இதில் வர லாபம் எல்லாவற்றையுமே வந்து அரசு எடுக்கும். அதே போல் அந்த பணத்தினை வந்து அந்த விமான நிலையத்தின் செயல்முறைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்துவது வளமை. ஆபரேஷன்ஸ் அண்ட் இருக்குந்தானே செலவு இருக்கும் அதுக்கண்டு. ஆனால் இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், அதை நாங்கள் ப்ரைவேட்ல விட்டுட்டா அந்த காணி, அதாவது அந்த இடம் வந்து எங்களுடையது, நாங்கள் அதை வாடகைக்கு விடுற மாதிரி யாராவது வந்து இந்த மோல்கள் எல்லாம் அந்த மாதிரி தானே நடக்குது, அந்த மாதிரி வேறு யாராவது வந்து நடத்த முடியும். அதன் மூலமாக அந்த பார்க்கிங் ஃபீயாக இருக்கலாம் அல்லது கடையில் வர லாபம் வாடகை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஆபரேஷன்ஸை வந்து அவங்க இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவாங்க, எங்களுக்கு அந்த தலையடி இருக்காது. அதே மாதிரி எங்களுக்கு கூட அதில் ரிட்டர்ன் வரக்கூடும், அவங்க ஒரு வாடகை செலுத்த தனிவனும் என்று சொல்லி இந்த ஒரு புதிய செயல் திட்டம், இது குறிப்பாக எங்களுடைய ட்ரோனோ PSN விமான நிலையம், அதே போல் கல்கரி, வென்கூவர் உட்பட்ட விமான நிலையங்களும் கூட இதில் உள்ளடங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. மொன்ட்ரியல், இதெல்லாம் மிக மிக முக்கியமான சர்வதேச விமான நிலையங்கள் கனடாவை பொறுத்தவரையில். அதே போல் இந்த பட்ஜெட் வரவு செலவு திட்டத்தில் கனடா லேபர் கோடிலும் கூட பெரிய மாற்றங்கள் வர இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ஜாப்ஸ் மினிஸ்டர் பெட்டி H2 புதிய லெஜிஸ்லேஷன் வேலை நிறுத்தங்களின் பொழுது ஃபெடரல் கவர்மெண்ட் நேரடியாக தலையிட வேண்டிய சூழ்நிலைகளை குறைப்பது தான் தங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேலை செய்யும் அந்த முதலாளிகள், அது எம்ப்ளாயர்ஸ் மற்றும் யூனியன், தங்களுக்குள் கலெக்டிவ் பார்கெனிங் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு ஃப்ரேம்வொர்க்கை மாற்றுவது குறித்து அரசு ஆலோசித்து வருகின்றது.
1: 10:40 15°C இருக்கின்றது. 16°C கூட ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை 20°C, நாளை 15°C, செவ்வாய்க்கிழமை 17°C உணரப்படும் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது.

0: 10:47 15 டிகிரி செல்சியஸ் 16 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி இடம்பெற்றுக் கொண்ட ஒரு மாபெரும் புயல். இந்த புயலின் போது பலத்த சேதத்தை வந்து ஜிடிஏ பெரும்பாகம் சந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதுல வந்து ராஜர் ஸ்டேடியத்தை பொறுத்தவரையில் ஒரு பாரிய இழப்பினை அது சந்தித்திருந்தது. எல்லா பக்கமும் சிதறடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. என்ன பயணி
1: இல்ல, நீங்க புயல் எனக்கு மிசை புயலை பற்றி ஒன்று சொல்லலாம்.
0: இப்போ கொஞ்சம் அவர் முடிச்சிட்டாரு,
1: அவர் முடிச்சப்பறம் அவரை பத்தி சொல்லலாம்.
0: சொல்லுங்க. இதுல வந்து இப்ப நதர்ன் டொனேடோஸ் ப்ராஜெக்ட் என்று சொல்ல கொடுக்கின்ற NTP இவர்கள் தான் இந்த சேத விவரங்கள் தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இவர்கள் சொல்லியிருக்கின்ற ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த EFO ஸ்டோம் வந்து கிட்டத்தட்ட 125 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கி இருக்கிறது. அதனால் தானும் இந்த சேதங்கள் பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வரையிலான ஒரு நீண்ட தூரத்துக்கு அந்த சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது இதை மீள கட்டுமானம் செய்வதற்கு அதை மேம்படுத்துவதற்கான செலவுகள் குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 50,000 பேர் தங்கக்கூடிய ஒரு அரங்கு, ஆனால் இந்த அரங்கில் இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் முற்றுமுழுதாக இப்போது சேதமடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன என்று சொல்லி சொன்னால், இந்த ACDC கன்சர்ட் கூட முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்வு கூட ரத்து செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2017 வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினால் தான் இந்த NTP என்கின்ற அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்பெல்லாம் நாடு தலைமை ரீதியில் கனடாவில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர்னால் ஏற்படுகின்ற சேத விவரங்கள் தொடர்பாக இவர்கள் மதிப்பிட்டு ஒரு ஆய்வறிக்கை ஒன்றை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒரு நிகழ்வை நடத்துவதற்கும் இந்த அரங்கு வந்து இப்பொழுது உகந்தது அல்ல அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
1: முடிச்சாங்க. பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமான ஒரு அரங்கு அது. நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னது போலவே தன்னார்வமற்ற ஒரு அமைப்பு தான் அந்த NTP. அவர்கள் சொல்ற விஷயம் வந்து சரியானதா தான் இருக்கும். இதுவே வேற நாடுகளா இருந்தா, சஞ்சீவ் அபிவிருத்தி அடைஞ்சு வர நாடுண்டா, உடனே இதான் சாக்குன்னு நாங்க ஒரு செயற்குழுவை வச்சிருப்போம்.
0: கையூட்டல் உட்பட
1: எல்லாமே நடக்கும். அதோட ஒரு பாட்டு வர போடுவோம், ஊடகங்களை மீண்டும் எழுந்து வருவோம் அப்படின்னு பாட்டெல்லாம் போடுவோம். ஆனா வேலையை மட்டும் பார்க்க மாட்டோம், யாரையுமே இல்லை, சும்மா சொல்லி பார்த்தேன். இசை புயல் வந்து அண்மையில ஒரு காணொலி ஒன்றை அவருடைய நேர்காணல், பல நேர்காணல்கள் நிறைய பேர்கிட்ட கண்ணில் பட்டிருக்கும். ஹசானோட நேர்காணலா இருக்கலாம், அல்லது இன்னொரு நேர்காணலிலும் கூட மிக இயல்பா ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். மேடைகளில் வந்து தான் பாடும் பொழுது தனக்கு வந்து சுருதியே சேருதில்லை, ஏன் அப்படி சேர்றே இல்லையன்ட்டு தனக்கு ஒரு டீச்சர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் தான் வந்து கைட் பண்ணி, இப்போ அந்த டீச்சர் உயிரோடு இல்லை, தான் எனக்காக இன்னும் ஒரு குருவை வந்து பெற்றுக்கொண்டேன். இப்போ அவர் சொன்ன டெக்னிக்கை பார்த்து பாடும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேருது. அதாவது இவ்வளோ பெரிய ஒரு இசைக்கலைஞர், இவ்வளோ அதாவது ஆட்டோ டியூன் இல்லாமல், அதாவது தண்ட பாட்டில் சேர்க்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் தன்னால் சுருதியோடு பாடுறது மேடையில் பாடும் பொழுது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பகிர்ந்து கொள்றதே அவ்வளோ ஒரு பெரிய விஷயம்.
0: வெளிப்படைத்தன்மையாக பேச,
1: பயங்கர வெளிப்படைத்தன்மை, அதாவது அந்த வல்னரபிலிட்டியாக இருக்கிறது அவ்வளோ தூரம் முக்கியமானது. அவரோடு ஒப்பிடும் பொழுது அவரோட 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நாங்களாம் அவ்வளோ வருஷம் பல தசாப்தங்களாக அவருடைய இசையை வந்து ரசித்து வளர்ந்திருப்போம். இருந்தாலும் தன்னை வந்து ஒரு இப்போவும் ஒரு லேர்னராக, தான் இப்பொழுதும் கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றேன் என்ற ஒருவராக, தன்னை ஒரு பொருத்தமான ஒருவராக அவர் வைத்திருப்பது வந்து அவருடைய ஒரு கான்ஃபிடென்ஸை காட்டுது, அவருடைய அவருக்கு அவர் மீது அவர் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுது. அதாவது தன்னால் இன்னமும் இந்த சிறப்பாக செயற்பட முடியும் என்று அவர் நம்புகிற ஒரு விஷயத்தையும் கூட அது காட்டுது. இவரோடு ஒப்பிடும்பொழுது நாங்கள்லாம் உமாத்திரம், அதாவது நீங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை நான் ஒரு எக்ஸ்பர்ட் தான், எனக்கு தெரியாதுன்றதை நான் சொல்ல மாட்டேன்.
0: இப்போ நீங்கள் யாரையும் தாக்கல,
1: நான் சொல்றேன், அதாவது நாங்களே அந்த தவறு இருக்கக்கூடும். சில நேரத்துல வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா குறைவா நினைச்சிருவாங்களோ என்று நாங்க நினைப்போம். ஆனா இந்த நேர்காணல்களை பார்க்கும் பொழுதுதான் மனித இயல்புத்தன்மை எவ்வளவு தூரம் நல்லதா இருக்கு, இந்த வெளிப்படைத்தன்மை எவ்வளவு தூரம் முக்கியமானதுன்னு தெரிய வருது.
0: நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க சகானா மற்றும் சுகன்யா காலை பொழுதிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: பாஹினி சிவபாத சுந்தரம்,
0: நண்பன் சல்வேந்திரன் சஞ்சீபன். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுவோம்.
0: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்,
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
5: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
5: மனுத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
6: Kill them with your success, bury them with your smile.
7: பாட்டு
8: நன்றி சஞ்சீவன், நன்றி வாகினி நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். வணக்கம் சஹானா.
9: வணக்கம் சுகன்யா. அப்படி இருக்கீங்க?
8: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க அப்படி இருக்கீங்க?
9: நானும் அதே சுகத்தோட இருக்கிறேன்.
8: ரெட் கார்பெட் தூசு தொடச்சு கழுவியாச்சுதா?
9: தொடச்சு கொண்டா அதை வச்சிருக்கு.
8: சரி, விரிச்சிடலாமா?
9: விரிச்சிருவோம்.
8: நேரம் 11:03, இப்பொழுது முதல் 1 மணி வரை நீங்களும் இணைந்திருக்க முடியும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியினூடாக. திரைப்பிரபலங்களை நாங்கள் அழைத்து வருது வளமே. அந்த வகையில் இன்றைக்கும் கூட ஒரு பிரபலத்தை கூட்டி கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனா அவங்க யார் அப்படின்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிச்சு அப்படியே ரெட் கார்பெட்டை விரிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்.
9: நிச்சயமா கூட்டிட்டு வந்தாலும் அவங்களை இப்ப வெயிட் பண்ண சொல்லிருக்கிறோம். அதே மாதிரி தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போனில் ஒரு ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
8: வெளியில் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. 14 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் டொரண்டோ மற்றும் ஜிடி பெரும்பாகங்களில் எதுவித மாற்றமும் இல்லை. சரி, இப்ப கதைக்கு வரும். யார் அந்த பிரபலம் என்று நாங்கள் சொல்லவே மாட்டோம்.
9: ஆமா,
8: அவங்களை பற்றி ஒரு மேஷ் அப் ஒன்று தருவது வளமே. அந்த வகையில் அந்த பிரபலம்
10: பார்க்கலாம். ரொம்ப அழகா இருப்பாங்க. நம்ம எப்படி எப்படியோ இருப்போம் அந்த டைம்ல.
11: எனக்கு உங்களை விட உங்க அண்ணாவை தான் ரொம்ப பிடிக்கும்.
12: தலைவரோட நடிச்சாருன்னா ஓகே, வேற ஹீரோஸ் நடிச்சாங்கன்னா பிடிக்காது. அவ்வளவு பொசசிவ் மீனா மேடம் இல்ல.
10: அவங்க கோவப்படுற மாதிரி எந்த சீன் பண்ணாலுமே அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க.
13: எல்லா சூப்பர் ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. சோ யூ ஆர் ஆல்சோ சூப்பர் ஸ்டார் யார்.
14: பட் இது எதுமே அவங்க கிடையாது.
15: ஐ ஸ்டில் மிஸ் டூ பீப்பிள் ஹியர். என்னோட பேர்ல ஒரு பாட்டு, ஏன்னா அதுக்கு முன்னாடி குஷ் அவங்களோட பாட்டு தான் கேட்டு அது ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பேரில் ஒரு பாட்டு வந்தோடனே ஐ வாஸ் கம்ப்ளீட்லி எக்ஸைட்டட் அண்ட் ஐ வாஸ் லைக் ஜம்பிங் வித் ஜாய் இன்சைட். ஆனால் வெளியில காமிச்சிக்கல. ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் மெமரபிள் சாங்.

0: யார் அந்த மாமன் பொண்ணு?
1: நாங்களும் அப்படியே ரெட் கார்பெட்டை விரிச்சு கூட்டிட்டு வந்து இங்க இருத்தி வச்சிருக்கோம்.
0: கண்டிப்பா அப்படியே அந்த கண்ணை பாத்துட்டே இருக்கலாம் மாதிரி.
1: அதேதான்,
0: அவங்க இங்க கண்ணை பாக்க, நாங்க
1: அவங்க பாக்க, அப்படி மாறி மாறி பாத்துட்டு இருந்தா அப்படியே
0: இதெல்லாம் ஒரு கண்ணா அப்படின்னு சொல்லிடாம இருந்தா.
1: ஆமாமா, நாங்க அப்படியே சொன்ன மாதிரி 2 மணி நேரமும் நாங்களும் நடிகை மீனாவை பற்றி தான் இன்றைய நாள் பேச இருக்கின்றோம். 1982 குழந்தை நட்சத்திரமாக தனது கலை பயணத்தை தொடங்கி 1990களில் தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வந்து இன்று வரை கதாநாயகி, குணச்சித்திர நடிகை, நடுவர் என பன்முகத்தன்மை வியில் விளங்கி வருகின்றார். அவரது வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டம், திரைப்பங்களிப்புகள் என நிறையவற்றை தான் இன்றைய நாள் நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படியே 2 மணி நேரம் சுருக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம்.
0: கண்டிப்பா சுருக்கி பெருக்கி எல்லாம் சொல்லிடலாம். சரி, நாங்கள் குழந்தை நட்சத்திரமா ஒரு வாய்ப்பு தேடி கொண்டிருக்கோம், இன்னுமே கிடைக்கல. அப்படித்தானே
1: குழந்தை தானே சுகன்யா?
0: சரி, குழந்தை ஒரு கதாநாயகி ஆயிரத்துக்கு இடையில வாய்ப்பு கிடைச்சிருப்போம் நம்புவோம். அந்த நம்பிக்கையுடன் 1 மணி வரை நீங்களும் பயணிக்கலாம். மெயினா ஸ்பெஷல் எட்காப்பு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்ற நேரம் 11:12.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VJ Productions. விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி October 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய ப்ரொடக்ஷன் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: வீரா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டிலும் மனோ மற்றும் சொன்னலாத்தாவின் குரலில் அந்த பாடல் ஒலித்து வந்தது. நேரம் 11:26 மீனா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: September 16 தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி இருந்தார் மீனா. அவர் எப்பொழுது அறிமுகமாகி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நரிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பிறந்தநாள் விழாவில் சிறுமி மீனாவை பார்த்து ஈர்க்கப்பட்டு நெஞ்சங்கள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கின்றாராம். அதுக்கு பிறகு வந்து எக்கச்சக்க திரைப்படங்கள் வந்து அவருக்கு நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருந்தது. முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ரோசி என்ற ஒரு கதாபாத்திரத்தில் அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் 1984 நடித்திருந்தார். அவரோட அந்த டயலாக் கூட இன்று வரைக்கும் ஃபேமஸ், அந்த ரஜினி எங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த வசனம். அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் கூட அவருக்கு ஒரு நல்ல பெயரை வந்து தேடி தந்திருந்தது.
0: நிச்சயமாக தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லி பன்மொழிகளில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகை. இப்ப கிழடியில வந்து மீனா 40 கூட செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க தானே. இப்ப வந்து பிரச்சனை சஹானா, இப்ப குழந்தை நட்சத்திரம் நாங்க அறிமுகமானது அறிமுகமாகாத பிரச்சனை இல்ல, அந்த சிவாஜி கணேசன் அவரோட கண்ணுல நாங்க படையில, அதுதான் பிரச்சனை. சரி, நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது மீனா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி.

0: நடிகை மீனா சிறப்பு ரெட் கார்பெட் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் 11:32.
1: போகஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்ச் கற்பிக்கப்படுகிறது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்ச் கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்ச் கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்ச் பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்ச் லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்ச் மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்ச் கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்ச் புரோகிராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்ச் எக்ஸாமில் பங்கு பற்றி பிரெஞ்ச் சர்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்கார்போவில், மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில், போகஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க், 6475344509.
0: இன்று மாபெரும் கதாநாயகியாக நம்ம தேர்வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகை மீனா அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக மட்டுமே தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளின் 45 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மீனா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சி.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் Zin 437-860-7002 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்க. விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழையுங்கள். ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742, 6478910742.
9: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்தம் 102.7.
10: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
11: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை, சொல்ல மறந்த கதை.
10: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
12: ஐ ரிமெம்பர் சின்ன வயசில், ஐ மீன் ஷூட்டிங் இல்லாதப்போ ஸ்கூலுக்கு போகும்போது என்னை வந்து சைக்கிள் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை, சைக்கிளில் வந்து ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டிலேருந்து என்னோட டியூஷன் டீச்சர் அவங்களோட வீடு பக்கத்தில் தான், அதனால அம்மா கிட்ட ரொம்ப அழுது அடம் பிடிச்சி எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு சொல்லி. அவங்களுக்கு ரொம்ப பயம், அதனால முன்னாடி நான் சைக்கிளில் போவேன், பின்னாடி அவங்க காரில் வந்து யாரும் வராமல் கொஞ்சம் சிவாஜி அம்மா மாலை போடாம என் கிட்ட மாலை கொடுத்து போட சொன்னாங்க விஷ் பண்றதுக்கு. அப்படிதான் என்னை பார்த்தாரு. அப்போ வந்து தேவர் என்ன டிஸ்கஷன், ஒரு படம் மூவி விஷயமா அவங்க மேஜர் சுந்தரராஜன் சார் இவங்க எல்லாம் வந்து தேவர் ஆன் டிஸ்கஷன் ஃபார் மூவி டிஸ்கஷன்ல இருக்கும்போது ஒரு சைல்ட் கேரக்டர் யாரை போடலாம் யாரை போடலாம்னு ஹி இமீடியட்லி ரிமெம்பர்ட் மீ சிவாஜி அப்பா. அண்ட் தட் கேரக்டர் வாஸ் அ பாய் கேரக்டர். அப்புறம் அம்மா சொன்னாங்க, இல்லைங்க முடியெல்லாம் கட் பண்ண முடியாது, அவரை கேட்கணும், ஒத்துப்பாங்களான்னு தெரியாது, நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒன்று என்ன தெரியல. இமீடியட்லி சிவாஜி அப்பா செட் மேக் இட் கேர்ள் அப்படின்ட்டார் அவர், ஜஸ்ட் லைக் தட். ஸோ அப்பவே என்னோட இன்ட்ரடக்ஷனே வந்து எனக்காக வந்து எல்லா
1: கேரக்டரையும் மாத்திட்டாங்க.

0: கண்டிப்பாக அப்படியே ராஜகுமாரி அப்படிங்கின்ற ஒரு அடைமொழிக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லலாம் நடிகை மீனா அவர்களை. நடிகை மீனா சிறப்பு ரெட்காப்பட் நிகழ்ச்சியோட நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு மணி வரை நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். ரெட்காப்பட் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. மீனா பிரிசுவாரமான விடயங்கள், அழகான பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மணி வரை நாங்களும் பயணிக்க இருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். 1450 அதாவது $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: இது மீனா ஸ்பெஷல் ரெட் காப்பர் நிகழ்ச்சி.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன்டாக்ஸ்.ca.
1: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.

0: நேரம் சரியாக நண்பர்கள் 12 மணி.
1: ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்களும் கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து கூட உலகில் எங்கிருந்தாலும் எந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @

0: 12 மணி 5 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் காற்றலைகளில் நடிகை மீனா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஆமாம், அந்த வகையில் 90களில் கதாநாயகியாக அடியெடுத்து வைத்திருந்தார் மீனா. தெலுங்கில் மாபெரும் அறிமுகம் அவருக்கு கிடைத்திருந்தது 1990ல் நாகேஸ்வர ராவ் அவர்களுடன் இணைந்து கதாநாயகியாக அறிமுகமாகியிருந்தார். இப்படத்திற்கான மிக சிறந்த நடிகைக்கான விருதும் கூட அவர் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழில் 1991 கதாநாயகியாக நடிப்பதற்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. என் ராசாவில் மனசிலே திரைப்படத்தில் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை அவர் நடித்திருந்தார்.
0: 1993 ரஜினிகாந்தன் கதாநாயக வெற்றி பயணத்தை ஆரம்பிக்கிறார் நடிகை மீனா அவர்கள். வைதேகி கதாபாத்திரத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து தமிழ்நாட்டின் முன்னணி கதாநாயக உயர்ந்தார். ஒரு நாளும் முன்னேவரவாத அப்படிங்கிற பாடல் வந்து பிரபலமான பாடல் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளும். அதே போல் வீரா படம் 1994 ரிலீஸ் ஆகிறது. முத்து திரைப்படம் 1995 கே ரவிக்குமார் இயக்கத்தில் ரங்கநாயகி அப்படிங்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை மீனா அவர்கள். இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டுமல்ல ஜப்பானிலும் கூட மாபெரும் வசூல் சாதனை படைத்திருந்தது. இதனால் ஜப்பான் நாட்டிலும் மீனாவிற்கு பெருமளவில் ரசிகர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று மட்டும் இருக்கிறார்கள் அப்படின்றதான் சொல்ல வேண்டும்.

0: வானவராயன் வைத்தீஸ்வரி கும்பவில் அந்த பாடல் ஒலித்தோஞ்சு. அதில் கூட ரஜினிகாந்த் சொல்லியிருப்பார், சஹானா இந்த வானவராயன் கடைசி வரையும் வைத்தீஸ்வரியோட பேரை சொல்லி கொண்டிருக்கவனும் தன் பிள்ளையை கூட வைத்தீஸ்வரி என்று பேர் தான் வைப்பாராம். நிறைய பேருக்கு டிப்ஸா சொல்லலாம், நீங்க பேர்லாம் தேடி அழைத்த உங்களுக்கு பிள்ளை வந்தா உங்களோட வைஃபோட பேரை வச்சிடலாம்.
1: கன்ஃபியூஷன் ஆகும், யாரை கூப்பிடுறேன், அது ஒரு சின்ன பிரச்சனை.
0: வைத்தீஸ்வரி வைஃப், வைத்தீஸ்வரி டாட்டர் அப்படின்னு அப்படின்னு கூப்பிட்டுலாம்.
1: நிச்சயமாக அதே மாதிரி 90களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனா வந்து ஒரு பெரிய கதாநாயகியாக வளம் வந்த ஒரு காலகட்டமாக இருக்கிறது. எக்கச்சக்க திரைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களுடனுமே வந்து நிறைய படங்கள் அவருக்கு பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது. முக்கியமாக கமலஹாசனுடன் அவ்வை சண்முகி திரைப்படத்தில் ஜானகி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வந்து நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து சரத்குமாருடன் நாட்டாமை, சூரிய வம்சம், நட்புக்காக என அனைத்து படங்களுமே வந்து வெள்ளி விழா படங்களாக அவருக்கு அமைந்திருந்தது.
0: நிச்சயமாக அதுல முக்கியமாக பார்த்திபன் நடித்த பாரதி கண்ணம்மா திரைப்படத்தை சொல்லலாம். 1997 வெளியான திரைப்படம். இந்த சாதி எதிர்ப்பை மையமாக கொண்ட ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது. நேரம் 12:12. இது மீனா சிறப்பு ரெட் காப்பர் நிகழ்ச்சி.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்ச் இமேஜன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல், கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்ச் பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர். YTTS Academy French Tutoring இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
9: I am very happy. Start music.
10: East FM Tamilian, Red Carpet in Best of the Best. Best of the Best.
11: திருவிழா நடத்துங்க, நடத்தாம போங்க.
12: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
11: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்,
12: போட்டே ஆகணும்.
13: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சொன்ன மாதிரி இந்த மழையில கூட நீங்க எல்லாரும் இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. இந்த படத்தை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you all for coming. And Kandaswamy sir and Pushpa Kandaswamy,
14: அவங்களுக்கு
13: இந்த படத்தம்மா, it's an epic movie. இந்த படத்தம்மா மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ற

0: நேரம் 12:27 மீனா ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: அன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் JK மிதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ் பிரெஞ்சு மேத் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபங்க்ஷன்ஸ் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கல்குலஸ் அண்ட் வெக்டர்ஸ் பிசிக்ஸ் அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகிறது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக்கு அழையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 647-534-4509 81 30 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210.

0: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் பாதுகாப்பு, கனிம வளம், சக்தி வளம், விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மேலும் நெருக்கமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளை இருநாட்டு தலைவர்களும் முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மார்க் கார்னியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆர்வத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் வெளியிட்டுள்ளார்.
1: தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலுக்கு அதிமுக, தமிழக பாஜக ஆகியன எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. தத்தமது கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்களையே பிரச்சாரங்களுக்கு நியமிக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன.
0: இலங்கையின் ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எந்தவித வரையறையும் கிடையாது என்றும், வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகளும் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனிருகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவே மக்கள் தமக்கு ஆணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கைதுகள் இனி தீவிரமடையும் என்றும் எவரும் திணறக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
2: கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 103.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 6046 0896 5082 4 6 5 0 8 95 52 4 6 5 0 8 95 52 அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426 4167882426.
3: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
4: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
5: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில், அது உண்டு வாழ்க்கை.
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் EastFM 102.7.
9: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
0: Weekend, weekend, East FM 102.7.

0: மனம் விரும்புதே உன்னை படத்துல பேர
1: சொன்னேன்.
0: சரி, இந்த பத்திரமாத்து சங்கத்தை நீங்க சந்திச்சீங்களா?
1: சந்திக்கணும் தான் அப்பாயின் வச்சிருக்கேன், பாப்போம்.
0: கிடைச்சிரும், கிடைச்ச பத்திரமாத்து தங்கம் கோவிச்சிட போறாரு. சரி, 8 கேரட் தங்கம் கேள்விப்படுங்க, அதனால பத்திரமாத்து தங்கம்
1: எழுதினவட்டாங்க.
0: சரி, நாங்கள் மீனா சிறப்பு ரெட் காப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.
1: நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் இன்னும் சில விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். முக்கியமாக அவருடைய நடிப்பு திறமையும் தாண்டி பன்முகத் திறமைகள் கொண்டவர் என்று கூட கூறிக்கொள்ளலாம். சிறு வயதிலிருந்தே முறைப்படி நடனம் பயின்ற மீனா மேடை நிகழ்ச்சியிலும் தனது நாட்டியாஞ்சலியும் வந்து செலுத்தி இருக்கின்றாராம்.
0: நீங்களும் செஞ்சீங்களா?
1: செய்யணும் தான் இப்ப பிளான் பண்ணிட்டு
0: இருக்கேன். நிறைய பிளான் இருக்கு,
1: பிளான் இருக்கு, லிஸ்ட் போயிட்டே இருக்கு.
0: சரி, இந்த பரதநாட்டிய கலைஞர் மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பாடகி கூட. 2001 இசையமைப்பில் மனோஜ் பாரதியுடன் 16 வயது நிலையம் மற்றும் காதலிசம் அப்படிங்கிற பப் ஆல்பங்களையும் வெளியிட்டிருக்கின்றார்.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் 2003 சேனா திரைப்படத்திலும் கூட டீமான் இசையில் ஒரு பாடலை பாடிட்டிருக்கின்றாராம்.
0: அது மட்டுமல்ல, பன்முக கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டோம், நிறைய நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் தனக்குள் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட. பொக்கிஷம் திரைப்படத்தில் நடிகை பத்மபிரியாவுக்கு குரல் கொடுத்து பாராட்டுகளை பெற்றிருப்பார் எங்களுடைய இன்றைய பிரபலம் நடிகை மீனா அப்படி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் டட்டா பாய் பாய் சொல்லிடலாமா?
1: நிச்சயமாக சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் எங்கள் இருவர் சார்பாக நன்றி நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா ஆகியோர் இணைந்திருப்பார்கள்.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானா நிங்கநாதன்,
0: சுகன்யா அகில. நன்றி நேர்களை, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: கேட்டு நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.
12: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
2: ஒரு கேள்வி, ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது?
2: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
3: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.
2: சிகரம் தொடு.

0: நன்றி சுகன்யா மற்றும் சஹானா. இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கு.
0: நல்லா இருக்கிறதுல அந்த நல்லா இருக்கிற ஒரு பாஷம் வரும்.
1: நல்லா இருக்கு
0: அந்த வாசம் வரும்.
1: அப்ப இந்த வாசம் வந்ததா?
0: வரல, நேற்றும் வரல, இன்றைக்கும் வரல. அத நேற்று சொல்லணும் இன்றைக்கு சொல்லிடுவோமே. இப்ப நல்லா வருது. 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வருடம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி அனைவரையும் மீண்டும் சிகரம் தொழில் நிகழ்ச்சியிலே சிகரத்திலேற்றி அழகு பார்க்க ஈஸ்ட் எஃப்எம் மோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். உங்களை காண வந்திருக்கின்றோம், கண்டு கொண்டிருக்கின்றோம். 3 மணி வரை உங்களோடு பேசவும் இருக்கின்றோம்.
1: எப்பவும் போலவே நாங்கள் விட்டு கயிறோடையும் வந்திருக்கிறோம்.
0: அதை மறந்துட்டு பாத்தீங்க, அதான் ஒரு ஆள் வேணும். சரி, டொரண்டோ என்ன சொல்கின்றது? காலநிலை 15 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது, 14 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலவே பிற்பகல் வேளை 17 டிகிரி செல்சியஸாகவும் நள்ளிரவு வேளை 11 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை வீழ்ச்சியடைய போகின்றது. அதே போல் நாளை நாள் திங்கட்கிழமை 16 டிகிரி செல்சியஸ் அதை கூடிய வெப்பநிலை, அதை குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ். அப்படி இப்படி இப்படி இப்படி என்று பாருங்க, இந்த கிழமை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 20 டெம்பரேச்சர் இருக்கு. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் 20 மேலே அப்படியே வரப்போகுது. மறுபடியும் வியாழன் வரைக்கும் ஃபீல்ஸ் லைக்கே கிட்டத்தட்ட 16-15 அந்த லெவலான் இருக்க போது. எனவே குளிரை நோக்கி நாங்கள் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, TikTok ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: சரி, நீங்க என்ன செய்யணும்? அழைக்கணும் எங்களுக்கு
1: 416-554-4040.

0: ஒரு மணி 7 நிமிடம் ஏஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சிகரத்தை நீங்கள் தொடலாம், அதற்கு கயிற்றை தொட வேண்டும். கயிற்றை தொட்ட உடனே அந்த கயிற்றில் இருக்கிற கேள்வியை நாங்கள் என்னென்னு சொல்வோம், 2 தடவைகள் சொல்வோம், பின்னாலெல்லாம் மியூசிக் எல்லாம் போகாது. உங்களை கவன சிதறல் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் 2 தடவை சொல்வோம். அதை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு 15 வினாடிகளுக்குள்ளே நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து அந்த 6 பதில்களில் 3-3 நாங்கள் பிரித்து எங்களுக்குள்ளே பிரித்து கொள்வோம். அதில் உங்களை வெற்றி கொடியை நாட்டி சிகரத்தில் ஏற்றி நீங்கள் சிகரம் தொட்ட பாடலை நாங்கள் தருவோம். எனவே அழைக்கலாம் 416-5-5-4-4-0-4-0 வழியாக.
1: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலைக்குறப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4 6 8 2 1 0 4 6 2 4 1 6 2 1 0 4 6 2. Some condition apply.
2: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421
3: Pharma College வழங்கும் Back to School Mega Offer. PSW programs in வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. Pharmacy Assistant Program, Early Childhood Assistant Program, French மற்றும் Food Service Worker programs ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. Pharma College, டொரண்டோவில் Markham & Finch மற்றும் Brampton ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின்.
9: மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074
10: Weekend East FM Tamil. Tamil. 2.7

0: 1:20 இஸ் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் எங்கள் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு ப்ரோக்ராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைலன்ஸ் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509.
0: சிகரம் தொடுடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொட்ட பாடலை வந்து நீங்களும் கேட்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்தணும். அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு பிடித்தமான ஒரு கயிற்றை வந்து தெரிவு செய்யணும். அதுல இருக்கிற கேள்வியை நாங்க அப்பதான் அந்த கயிற்றை பிரிப்போம். அந்த கைட்ட பிரிச்ச உடனே அதுல இருக்கிற கேள்வியை வந்து சொல்லுவோம். தனியா நீங்க பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. நீங்களும் நாங்களுமா சேர்ந்து 15 வினாடிக்குள்ள அந்த பதில சரியா சொல்லி உங்களை சிகரத்துல ஏற்றி சிகரம் தொட்ட பாடலை வந்து தாரதுக்கு நாங்க தயாராக இருக்கின்றோம்.
1: மூச்சு விடுங்க. 416-554-4040-6 5 4 5 4 4 0 4 வழியாக நீங்கள் 3 மணி வரை எங்களோடு இணைந்திருக்கலாம். நீங்க பாஸ்

0: செய்திகள்.
1: கனடாவின் பாரிய விமான நிலையங்களான ட்ரோனோ பியர்சன், மொன்ட்ரியல் ட்ரூடோ, கல்கரி, வான்கூர் ஆகியவற்றின் இயக்கங்களை தனியார் பொறுப்பேற்க வேண்டும் என பிரதமர் மார்க்கானி தெரிவித்த நிலையில், அது பயண அனுபவங்களை மேம்படுத்தும் என்றும் பகுதியளவில் வரைமுறைப்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் இந்த தனியார் மயப்படுத்தல் காரணமாக மக்களின் விமான பயணச் செலவுகள் உயர்வடையாது என்று உத்தரவாதம் வழங்குவதை அவர் தவிர்த்துள்ளார்.
2: தமிழ்நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் அரசையும் முதலமைச்சர் விஜயையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக

0: விமர்சித்த நிலையில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த தாம் சட்டசபையில் பேசுவதாகவும், ஆனால் முன்னாள் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பட்டிமன்ற பேச்சாளராக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட சட்டப்பேரவை நேரலை தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் மீண்டும் கொண்டுவரப்பட்டதை அடுத்து சட்டசபையில் திமுக செய்யும் கொடுமைகளை உலகமே பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹரிசன நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வாக்குறுதியில் எந்த மாற்றங்களும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வருடம் நிறைவடைய முன்னர் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 4378607002 4378607002.
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: சரோசு மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இந்த தாலாட்டெல்லாம் கேட்டு தூங்காம கால் பண்ணுங்க சிகரத்தை தொடறதுக்கு. ஒரு மணி 45 நிமிடம் சிகரம் தொடர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து சிகரத்தை தொடலாம், அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி
1: 416-554-4040.

0: சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட ஆகஸ்ட் 30 முதல் செப்டம்பர் 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீத் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மியர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
1: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipil Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
2: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
3: 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா
4: 6473025748 6473025748.

0: 1:58 எஸ்டெஃபோடு இணைந்திருக்கணும். சிகரம் தொடர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இசையமைப்பாளர்கள் அந்த பூந்து விளையாடுற விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லா இடத்துலையுமே எல்லா நேரங்களிலுமே எல்லா பாட்டிலையுமே நாங்கள் பார்க்கலாது. ஒரு சில பாட்டில் அந்த மைன்யூட்டான சில சில விஷயங்கள் எல்லாம் அப்படி விளையாடி வச்சிருப்பாங்க. எல்லாருமே இளையராஜா இளையராஜான்னு சொல்லுவாங்க. தேவா அவர்களை போல ஒரு ஒரு தீர்ந்த ஒரு இசைக்கலைஞர் யாருன்னு சொல்லி நான்டா பார்க்கல. அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் அப்படி இருக்கும் பாட்டில். அப்படி ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு நீங்கள் இப்போ கேட்டீங்க, செந்துர பாண்டியில். சரி, நாங்கள் ஷானை சந்திப்போம். வணக்கம் ஷான்.
1: வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஷான்?
1: நீங்க
2: தெரிவு செய்யுங்க, நாங்க அது இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். இலக்கம் 7. தமிழ்நாட்டில் ஓடும் முக்கியமான ஆறுகளில் ஆறினை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஓடும் முக்கியமான ஆறுகளில் ஆறை சொல்லுங்கள்.
0: சொல்லி ஆரம்பிக்கிறேன். அமராவதி,
1: கங்கை,
0: திரும்ப சொல்லுங்க.
1: கங்கை, யமுனா,
0: இல்லை மாற்றலாம்.
1: கங்கை, யமுனா,
0: இல்லை மாற்றலாம்.
1: காவேரி,
0: காவேரி நீங்கள் சரியாக சொன்னீங்க. ஆனால் சில நேரங்களில் நாங்கள் அந்த கேள்விப்படுற விஷயங்களெல்லாம் உண்மையாண்டு கேட்டால் இல்லை. அப்போ கங்கை, யமுனா, சரஸ்வதினு சொல்லி நாடகத்தில் பேர் சொல்ல வழிகிட்ட வர எனக்கு இப்போ கிளிக் ஆச்சுது. ஓகே, இதெங்கே கேட்டு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. சரி, நன்றி இணைந்து கொண்ட மாக்கி ஷார்.
2: சொன்னால்
0: காவிரி, வைகை, தாமிரபரணி, பாலாறு, தென்பெண்ணை, பவானி, அமராவதி.
2: தமிழகத்தில்
0: அதாவது கேள்வி சரியான முக்கியம். தமிழகத்தில், தமிழ்நாட்டில் ஓடுகின்ற முக்கிய ஆறு நதிகள்ல
2: சொல்லுங்க. 4 1 6 5 4 4 0 4 0.

0: 12:06 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் சிகரத்தை தொடலாம். அதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-554-4040.
1: 19 டிகிரி செல்சியஸ் ட்ரோனோ இருக்கிறது. 19 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பிரகாசமான நாளாக இன்றைய நாளில் இருந்தாலும் நேரம் செல்ல செல்ல அந்த வெப்பநிலை என்றது குறைஞ்சிட்டு போகுது. 11 டிகிரி செல்சியஸ் ஆகியிருக்கும் என்று நாளை நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 16 டிகிரி செல்சியஸ் என்றும் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறது.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த விதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை.
1: கயிற்றை தொடலாம், கேள்வியை சொல்வோம் 2 தடவைகள். எனவே சரியாக அதை பாருங்க, இந்தியா தமிழ்நாடு ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நாங்க சரிக்கிட்டாரா அந்த
0: தெளிவு.
1: அதால கவனமா அந்த கேள்வியை கேட்கணும். கவனமா நீங்க விளங்கி கொண்டு ஒவ்வொரு சொல்களையும் சரியாக விளங்கி கொண்டு பதிலை சொல்லலாம். இருவருமாக இணைந்து நாங்கள் 6 பதில்களை சரிக்கு சரியாக பங்கிட்டு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்த்து சிகரம் தொட்ட பாடலாக தருவோம். அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040 ஏற்கனவே சொல்ல விட்டுட்டு இருந்தானே. அதான் ஏன் தான்

0: வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
6: Weekend, Weekend, East FM 102.7.

0: 8:20 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் போக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் சிங்கிள் ஜேகி முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்குலேஷன், வெக்டர்ஸ், பிசிக்ஸ், அக்கவுண்டிங் என்பவற்றுடன் அனைத்து பாடங்களுக்குமான டியூட்டரிங் வழங்கப்படுகின்றது. ஒன்டாரியோ ஹை ஸ்கூல் மற்றும் மிடில் ஸ்கூலில் கற்பிக்கும் ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர்ஸினால் வகுப்புகள் வழங்கப்படுகின்றன. பதிவுகளுக் கலையுங்கள் 6475344509. ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன்பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் எங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 சிகரம் தொடர் நிகழ்ச்சிகளை நீங்களும் சிகரத்தை தொடலாம். கயிற்றை முதல் தொட வேண்டும், அதுக்கு பிறகு கேள்வியை நாங்கள் சொல்வோம், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதுக்கு பிறகு நீங்களும் நாங்களும் மாறி ஒரு 6 பதில் வரும். 6 பதில நீங்களும் நாங்களுமா மாறினா நீங்க மூண்டு நாங்க மூண்டு
0: நீங்களே வரணும்னாலும்
1: அது கூட விருப்பம். அதை நீங்க அப்படின்னா கேள்வியை சொன்ன உடனே சொல்லணும், நானே
0: சொல்லிடுறேன்.
1: அப்படி சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க விண்டுருவீங்க. அது பிறகு சீக்கிரம் தொட்ட பாடலை உங்களுக்கு நாங்கள் தருவோம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 4165544040.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் பாதுகாப்பு, கனிம வளம், சக்தி வளம், விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மேலும் நெருக்கமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளை இரு நாட்டு தலைவர்களும் முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மார்க் கார்னியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆர்வத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் வெளியிட்டுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலுக்கு அதிமுக, தமிழக பாஜக ஆகியன எதிர்ப்பு

0: அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. தத்தமது கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்களையே பிரச்சாரங்களுக்கு நியமிக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன.
1: இலங்கையின் ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எந்தவித வரையறையும் கிடையாது என்றும், வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகளும் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் என்றும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவே மக்கள் தமக்கு ஆணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கைதுகள் இனி தீவிரமடையும் என்றும், எவரும் திணறக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
1: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 2:44 எஸ்டிஎஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல். $1,450 விற்கப்படும் மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 வரையில் விற்கப்படும் டைனிங் செட்ஸ் $800 மட்டுமே. $500 விற்கப்படும் டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட்ஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலுமாரிகள் என அனைத்தும் பாரிய விலை குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட், சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: அந்த வாசத்தோடு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். 2:49 நிமிடம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரமும் இதேபோல் சிகரம் தொடு உங்களை சிகரத்தில் ஏற்றி விட நிச்சயமாக வரும். மாற்றுக்கிறது
1: நாங்களும் வருவோம், நாங்களும் வருவோம். இல்லை நீங்க அப்படியே தான் சஞ்சயன் இருக்க போறீங்க. இப்ப நான் தான் நேர்களுக்கு சொல்லணும், சொல்லணும்
0: அவ்வளவுதான். நினைச்சிருந்தேன் கதைக்கு ஒண்ணு வேண்டி சரி சொல்லுங்க,
1: சொல்ல முடிச்சிருவோம்.
0: பரவாயில்ல சொல்லு.
1: அடுத்த ரசிகர் மன்றத்துல நீங்க கதைக்கலாம் தான் நேயர்களோட. அப்ப நான் வந்து விடைபெற்று செல்கிறேன். தொடர்ந்தும் ரசிகர் மன்றம் நிகழ்ச்சியுடன் சஞ்சயன் மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள். இதே போலவே இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா. ரூபன் இனிமையான வணக்கம் நேயர்களே.
0: அது நான் தான் சொல்லணும், அவனே தான் தான் சொல்லி சொல்லி
1: சரி சொல்லிட்டே விடுங்களே
0: ஒரு இன்ட்ரோ கொடுத்து. சரி, எனவே ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ரசிகர் மன்றம் வர காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈஸ்ட் எஃப்எம் மோடு நீங்கள் இணைந்திருங்கள். நன்றி சுரேகா.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
1: 416-461-6401.
2: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
5: Weekend liyu, week of feel pandringlo. Apdina kelunga, Weekend East FM 102.7.

0: தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா?
2: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
3: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார்.
4: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
5: என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்க, யாருன்னு நீங்க?
4: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: வணக்கம் ராஜேஷ்.
7: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேயர்களே. சஞ்சயன் எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன்.
6: அதுல அந்த ட்ரெய்லர் வந்து அஜித்தும் விஜயும் ஒண்டா நடிப்பாங்களான்னு சொல்லி அது நாங்கள் போட்டதும் போட்டோம், ஆனால் கடனால அது நடக்கல.
7: நான் அந்த ட்ரெய்லர் எதிர்பார்த்தேன், நான் இந்த கிளாடியேட்டர் ட்ரெய்லர்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். நான்
6: ட்ரெய்லரில் இல்லை, ஆனால்
7: அது இருக்குது. அது
6: ஃபுல் டாக்குமெண்ட்ரியில் அந்த ஒரு சீன் ஒன்று வேறு தான், இந்த சீனு தெரியல, ஏதோ ஒரு சீன் ஒன்று ஆட் பண்ணுறாங்க போல.
7: எல்லாமே வந்து ஷூட்டிங் தான் அப்படின்னா. ஓடி வர்றது, பிடிக்கிறது இல்லையே, கொடி ஆட்டுறது, அவங்க எட்டி பாக்குறது, எல்லாமே வந்து ஷூட்டிங் போல இருக்கு.
6: அது என்னன்னு தெரியல,
7: ஆனா அதுல தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரியாத மேட்டர் எதுவுமே இருக்காது.
6: அதுதாங்க,
7: அதுதான் வர நீங்க வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு போறீங்க.
6: சரியா,
7: டைவர்ஷன் டாக்டிக்ஸ்.
6: சொல்லுங்க. அதுல என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கிறாங்க போல இருக்கு. அதுல முக்கியமான என்ன, அது காரணம் என்னன்னா, இந்த டாக்குமெண்ட்ரியை மட்டும் வச்சு பெரிய அளவுல கல்லா கட்டையலாது. அப்ப ஏதோ ஒரு விஷயம் அடிஷனலா செய்தா மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா இதுல வர தொகையை வச்சு தானா ஒரு டேர் டெவில் படத்துக்கு
7: அதுல போடுறது,
6: அந்த அந்த ஒரு நினைப்புல இருக்கிறாரு போல இருக்கு. அதால
7: அவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஊதியம்? ஈஸ்ட் எஃப்எம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 416-824-1212 எனி டைம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அதுக்கும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பலாம். eastfm.ca அப்படின்னு நிலத்துக்கு போனீங்க அப்படின்னா உலகில் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டு ரசிக்கலாம். இல்லைனா iOS ஆண்ட்ராய்டு ஆப்ஷனும் இருக்குது, அதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பேர்லையும், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற பேர்லையுமே இயங்கிட்டு இருக்கோம். அதுலயுமே உங்களுக்காக சிறப்பான தரமான கண்டென்ட்லாம் வந்துட்டு இருக்கு, அதையும் கூட பார்த்து மகிழுங்க.
6: 20 டிகிரி செல்சியஸ் ஸ்ட்ரோனோ இருக்கிறது 20 உணர்கின்றோம். அதே போலவே இரவு வலை 17 டிகிரி செல்சியஸ் ஆகும், நள்ளிரவு வலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் என்றும், நாளைய நாள் திங்கட்கிழமை அதை கூடிய வெப்பநிலை 16 இப்போ 15 மாறிட்டு 15 டிகிரி செல்சியஸ், அது குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ்.
7: அதான் போக போக அப்படியே தான் இருக்க போகுது. கொஞ்சம் நம்ம அந்த இது அரைக்கால் சட்டை போட்டு அப்படியே ஆளியாக சுற்றிட்டு இருந்தோம், அதெல்லாத்தையும் முழுக்கால் சட்டை போட வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது,
6: போட்டிங்களோ
7: போட்டாச்சு, வேறு என்ன பண்ணுறது. அதே போல இல்லவோ அலே போல இல்லவோ அல்லல கம்பல மூலவோ ஏதோ ஒன்று பாடுறாரு அவர். அது என்னென்ன அர்த்தம் சொல்கிறதுக்காக இந்த பாட்டை போட்டிருக்காரு சஞ்சயன். அந்த பாட்டு முடிஞ்சனே வந்து சொல்லுவார், தொடர்ந்தும் பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம்.

0: மோளே
1: போலே என்று சொல்லிட்டார். காற்றிலே வரும் கீதம் குறையொன்றும் இல்லை, விஷ்ணு சமஸ்நாமம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆளுமை 1916 பிறந்த மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி
2: சொல்லிட்டீங்க பேரை,
1: அது ஃபுல் நேம் நான் சொல்லியிருக்கிறேன். இவருடைய வாழ்க்கை வரலாறு இப்போ படமாக போகுது. ஏதோ ஒரு புது இயக்குனர் ரெண்டு வாங்கிங்களேன், ஏதோ ஒரு இயக்குனர் எனக்கு பேர் ஞாபகம் வரல, ராஷ்மிகா மந்தனா தான் இதில் MS சுப்புலட்சுமியாக நடிக்க போகிறாங்க, ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. அப்போ நான் யோசித்தேன் இதில் இசையமைப்பாளராக யாரை போடுவாங்க என்ற ஒரு ஐடியா இருந்தது. 6000 வந்தோடனே என்ன மனதில் ஒரு ஆள் ரெண்டு பேர் அப்படியே அப்படி வந்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்க போகிற நேரத்தில் அவ மிகப்பெரிய ஒரு ஆளுமை,
2: உலகத்தவள்
1: அவ கர்நாடக சங்கீத கச்சேரிகள்லாம் அப்படி பிரிச்சு மேயக்கூடிய ஆள். இப்போ பலருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், இப்போ பாரத சங்கதிகள் அவட ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் எல்லாமே நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். அதை எடுத்துக்கொண்டு கன பேர் கச்சேரி செய்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு வயசுக்கு
2: எப்படின்னா
1: எங்களோட கொஞ்சம் மூத்தவர்கள்லாம் இந்த அளவுக்கு அவருடைய இசையில் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னு. இப்போ அவரோட பாய்ப்பு கண்டு வார நேரத்தில் இசை எந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டாக இருக்கணும்ன்றதுல கம்ப்ரமைஸ் இல்லை, இருக்கவே கூடாது. ஆனால் பதறிட்டன் அலை
2: போலதான்
1: இதுக்கு இசையமைப்பாளராம் இந்த படத்துக்கு.
2: இந்த மாதிரி பகீர் நியூஸ் எல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க நீங்க.
1: பகீர் நடப்பு ஒரு கிழமையா அதுல இருந்து மீள
2: எல்லாம் வரல, நீங்க
1: நேர்கள்ட்ட கொட்டிடுவோம் அப்படியே.
2: எனக்கு ஏற்கனவே அவரோட மத்தவங்களோட காம்பினேஷன் பார்த்தா எனக்கு பகீர் இருந்து இந்த பகீர் மேல ஒரு பகீரா இருக்குது. இது எனக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் சும்மா பின்னணி இசை மட்டும் போட்டுட்டு அவங்க உண்மையான பாடல்களை வந்து மறுபடியும் வந்து காப்பிரைட் எல்லாம் வாங்கணுமா வாங்கணும் தெரியல, வாங்கி போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: வேலை அப்படி இருக்கலாம், சில அவட பழைய அந்த பாட்டை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் மாடர்னா யூஸ் பண்ணிட்டு அதே என்ன அதுல அதுல வேற இந்த சிராய்ப்புகளும் இல்லாம மாடர்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் செய்யலாம். இப்ப அதே வாய்ஸ் யூஸ் பண்றதுக்கு இப்ப AI கச்சிமா AI எல்லாம் டூல் எல்லாம் யூஸ்
2: பண்ணி நம்ம சூழலும் போறோம். காட்சி நிலை வரும் கீதம் அதையெல்லாம் வந்து மறுபடியும் போட்டு ரீமிக்ஸ் பண்ணி போட்டுருவாரு.
1: சரி அப்படி என்ன சொன்னா இப்ப ரீமிக்ஸ் பண்ணலாம். சில பல அவட வாய்ஸே ரோ வாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு வேண்டதெல்லாம் தெரியல, எந்த அளவுக்கு லைப்ரரியில வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா அதை AI மாத்தி
2: ஒருவேளை வந்து AI வந்து இவர் கொண்டு வந்துருக்காங்கன்றீங்க, அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இவர் தான் பண்ணுவாரு. இல்லாட்டி இன்னொரு சின்ன ஒருத்தர் AI இருக்காரு, ஸ்மால் AI அவர் இருக்காருல்ல.
1: இல்ல அவர் அளவுக்கு சூட்டபிளா இருப்பார்.
2: அனிருத்
1: செய்வார் அப்படின்னு
2: செய்வார்.
1: நீங்க சொன்ன மாதிரி அவங்க அதாவது MS சுப்புலட்சுமி அவங்க பாட்டையை எடுத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவார். அவர் பண்ணுவார் சொன்னா பக்கத்துல வச்சிருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாருமே நல்ல தீர்க்கமான மியூசிஷியன்ஸ். அதே நேரம் நான் நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கேன். பழைய மியூசிக் டைரக்டர்ஸை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அப்போ தேவா அவங்க இளையராஜா பக்கம் போயிடாது, அவர் மியூசிக் பண்றா மட்டும்தான்.
2: அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் ஒரு கான்சர்ட் பண்ண போறது அவர் அரசல் பரசலா நியூஸ் ஒன்று வருது. இளையராஜாவும் அனிருத் ரவிச்சந்திரன் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது.
1: நல்லா இருக்கும், ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனா நெண்டு
2: பிடிச்சாருன்னா சரி, நீங்க சொல்றீங்க காட்சி நிலை வரும் கீதம் கிடையாது, இது AI வரும் கீதமா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலா நியூஸ் வருது. அந்த நியூஸுக்கு சோர்ஸ் வந்து சஞ்சயன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம வந்து இந்த காற்று நிலை வரும் கீதம் 1940 வந்த பாட்டு அதை வந்து எடுத்து போடலான்னு பார்த்தா கிடைக்கல. அதனால வந்து பேசாம நம்ம சுப்புலட்சுமி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அந்த பாட்டு தான் தேடி பிடிச்சி கொண்டு வந்தோம். கந்தசாமி படத்தில் நம்ம ஸ்ரேயா இன்னும் ஞாபகம் வருது. சஞ்சய் நீங்க முக்கியமான ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. சண்டைக்காரி அப்படின்னு ஒரு படம் வந்தது, 2017 ஆரம்பிச்சாங்களா அந்த படத்தை, 2026 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 2025 அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசுல வந்து. ஏன்னா வந்து நான் தான் அந்த கமிட்டியில இருந்திருக்கிறேன், நான் என் படத்துக்கு நான் எப்படி அவார்டு கொடுக்காம இருக்க முடியும். 2-3 அவார்டு வாங்கிட்டாரு மாதேஷ் டைரக்டர். ஆமா, அந்த சண்டைக்காரி படத்துல ஹீரோயின் யாரும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரேயா தான், ஸ்ரேயா ரெட்டி. ஸ்ரேயா சரண்ங்க. ஓகே,
1: சொன்னீங்க MS சுப்புலட்சுமிர காற்றிலே வரும் கீதம் எடுக்கலாம் போனதால இந்த பாட்டு போட போறீங்க.
2: இப்படி எல்லாம் கனெக்ஷன் குடுக்குற மாதிரி
1: பேசாம உங்களே மியூசிக் டைரக்டரா போட்டுருக்கு
2: எப்படி? ஓ, அந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்து போட்டேன். ஏதோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணி விடுங்க, ஏதாவது நம்மளும் கொஞ்சம்
1: இல்ல எத்தனை பேர் இப்போ மோத்த மோத்த பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லி நான் கற்பனை ஓடு.
2: யாருக்குங்க அந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கூடாது. 3:13 MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடல் கிடைக்காததால் சுப்புலட்சுமியும் கந்தசாமியும் சேர்ந்து பாடிய பாடல் இது.
1: இதை நான் எதிர்பார்க்க

0: ஏய் கந்தசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: ஓ அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
2: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவ கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
3: வேணா வேணா வேணா, நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டு

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏ தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ,
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லைடி, கேர்ள்ஸ் நம்பி லூசா போன பாய்ஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
2: 2nd வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் ரஞ்சன் ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90
4: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323, 416-779-2323.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-22
6: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: மண்டாடி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு.
1: மண்டாடி மண்டாடி சர்தார் ரூட் ரெண்டுமே வந்தது, ரெண்டுக்குமே பெரிய எதிர்பார்ப்பு. போன கிழமை நாங்கள் காய்ச்சோம் மண்டாடி, பார்த்தா பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியே இன்னும் 2-3 நாளில் டச் பண்ணும்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் இப்படிலாம் இருக்கத்தக்கதா. பார்த்தீங்கன்னா சூரி சம்பளத்தை கூட்டிட்டார். இப்போ ஏஜிஎஸ் தயாரிப்பில் அடுத்தடுத்த படங்கள் நடிக்க போகிற நேரத்தில் அவங்கள்ட்ட புது சம்பளத்தை சொல்லியிருக்கார். அவங்க அவர் சேரில் இருந்தவர் அகோரம்
0: விழுந்துட்டாராம். அவர் ரொம்ப கரார் பேர் வழியாச்சே.
1: ஆனால் அவங்க ஏற்கனவே பழைய கமிட்மெண்ட் நடந்தால அந்த சம்பளம் கொடுப்பாங்களா, அல்லது புது சம்பளம் கொடுக்குறாங்களா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் எதுவும் கொடுக்குறாங்களா தெரியல. நான் இப்படி இருக்கத்தக்கதா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாப் நடிகர்களோட ஒரு விஷயம் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1-10 வரைக்கும் அதான் டாப் 10 சொல்லி சொல்லுவாங்க. டாப் 5 அங்காலே உள்ள எல்லாம் சேர்த்து டாப் 10. அந்த டாப் 7 என்று சொல்லி புதுசாக
0: போட்டுருக்காங்க.
1: அந்த டாப் 7 பார்த்தா சூரியும் இருக்கிறார்.
0: இவர் 7 இருக்கிறாரா எங்க 6 இருக்கிறாரா?
1: டாப் 7 சூரி இருக்கிறாரா? வளர்ச்சியை பாருங்க.
0: அப்படின்னா டாப் 10 இருந்திருப்பாரு, ஆனா 7 இடத்துல இருந்திருப்பாரு. அதுக்காக தனி லிஸ்ட் போட்டு டாப் 7 சின்ன லிஸ்டா போட்டு அதுல இருக்கிறாரு பாருங்க.
1: ரெண்டை தூக்கிட்டாங்க. 1-6 கேட்டா விஜய் 1 அஜித் 1 ரெண்டையும் தூக்கிட்டாங்க. ரெண்டையும் தூக்குனா பாத்தீங்கன்னா 8 அதுல இன்னொரு ஆள் தூக்கு போட்டு தெரியல. அப்ப அதுல பாத்தீங்கன்னா கழிச்சு வார நேரத்துல ஒரு 7
0: நீங்க

0: வெனிலா கபடி குழுல பார்த்த சூரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தாவா இல்லை சிக்மா ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினதை கேட்டேன். உண்மையில்
1: வெண்ணிலா கபடி குழு சொல்கிறீங்க, அதுவே வந்து ஓரளவு வளர்ந்த பிறகு. அதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 90களில் சன் டிவியில் ஏதோ ஒரு சீரியலில் ஒரு சின்ன சைடு கதாபாத்திரத்தில் வந்திருக்காரு. அவர் நல்லா நீங்கள் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தான் வந்து தெரியும் இவர் தான் அவருமிட்டு. அந்த அளவுக்கு வந்து யாருமே தெரியாத ஒரு ஆளாக இருந்தவர். இப்போ பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி டாப் 7 தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் டாப் 7 ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான்.
0: இல்லை வளர்ச்சி நல்லா, அதாவது வளர வளர வளர வளர அந்த அடக்கமும் முக்கியம், அதே நேரத்தில் அந்த பண்புகளும் முக்கியம். அது எல்லார்ட்டையும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சூரி இப்போ பார்க்குற நேரம் எல்லாரும் சொல்கிறாங்க நல்லா தான் போயிட்டு இருக்க கிராஃப் அப்படின்னு. இப்படியே போகட்டும், டாப் 1 வரட்டும்.
1: சரி, டாப் 1 வரட்டும். அதே போகிறதுல இப்போ டாப் 7 நானும் வருவேன் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து ரவி மோகனா, ஜெயம் ரவியா, கணிஷா ரவியா, ஏதோ ஒரு ரவி. அவர் அவருடைய பாட்டு ஒன்று வந்திருக்குது.
0: யாரு?
1: கணிஷா ரவி தானேங்க அவர், இல்லையா? ரவி கணிஷாவா?
0: ஐயோ,
1: நீங்க வரலன்றீங்க. சரி, ஹையர் அப்படின்னு ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம் வீக் எண்டிஸ்ட் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.

காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பாரிய விமான நிலையங்களான டொரண்டோ பியர்சன், மான்ட்ரியல், ட்ரூடோ, கல்கரி, வான்கோர் ஆகியவற்றின் இயக்கங்களை தனியார் பொறுப்பேற்க வேண்டும் என பிரதமர் மார்க்கானி தெரிவித்த நிலையில் அது பயண அனுபவங்களை மேம்படுத்தும் என்றும் பகுதியளவில் வரைமுறைப்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் இந்த தனியார் மயப்படுத்தல் காரணமாக மக்களின் விமான பயணச் செலவுகள் உயர்வடையாது என்று உத்தரவாதம் வழங்குவதை அவர் தவிர்த்துள்ளார்.
1: தமிழ்நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் அரசையும் முதலமைச்சர் விஜயையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்த நிலையில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த தாம் சட்டசபையில் பேசுவதாகவும், ஆனால் முன்னாள் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பட்டிமன்ற பேச்சாளராக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட சட்டப்பேரவை நிரலை தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் மீண்டும் கொண்டுவரப்பட்டதை அடுத்து சட்டசபையில் திமுக செய்யும் கொடுமைகளை உலகமே பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார்.
0: இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் 2027 ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷ்வர்தன் ஆணையம்

0: சர்க்கார் தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வாக்குறுதியில் எந்த மாற்றங்களும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வருடம் நிறைவடைய முன்னர் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்டு பாட்டு. ட்ரெண்டு பாட்டு. 3:36 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம்.
1: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் எங்கில் கிரேட் 1 முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகின்றது. பதிவுகளுக்கு 6475344509. கியூபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு புரோகிராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பெற்று பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ள முடியும். ஸ்காப்ரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 6475344509 6475344509.
2: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 6472-1775 KM Business .ca
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 mortgagesolutions.ca
8: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7

0: தயாரிப்பு செலவை தாண்டி வியாபாரத்திலே உச்சம் தொட்டிருக்கின்றது ரஜினியின் ஜெயிலர் 2. ஆனால் படத்தில் வன்முறை காட்சிகள் அதிகம் என்பதால் சென்சாரில் ஏ சான்றிதழ் கிடைக்கலாம் என முணுமுணுக்கப்படுகிறது. இதனை அடுத்து வன்முறை காட்சிகளை முடிந்தவரை குறைத்து யுஏ சான்றிதழ் பெற முயற்சிக்குமாறு ரஜினி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். மறுபுறம் தயாரிப்பு தரப்பும் யுஏ சான்றிதழுக்காக தீவிரமாக முயற்சித்து வருவதாக குழம்பாக பேச்சு. துர்விக்ரமின் 4வது திரைப்படத்திற்கு ஜாக்கி என பெயரிடப்பட்டுள்ளது. கரண் அரவிந்த் குமார் இயக்கும் இந்த ரொமான்டிக் ஆக்ஷன் படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்கிறது. சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க நோ ரீடேக்ஸ் அலவுட் என்ற வாசகத்துடன் வெளியிடப்பட்ட டைட்டில் போஸ்டரும் கவனம் பெற்றுள்ளது. தனுஷின் அடுத்தடுத்த படங்கள் பெரிய அளவில் போகாமல் தோல்வியில் முடிந்த நிலையில் தனது அடுத்த படமான ஓம் சாப்டர் 1 வெளியீட்டு உரிமைக்கு பெரிய விலையை நிர்ணயித்துள்ளதால் இதுவரை பெரும்பாலான ஏரியாஸ் விற்பனையாகாமலே உள்ளதாம். இந்நிலையில் அக்டோபர் 16 வெளியீடு என்று சொல்லப்பட்ட இப்படம் டிசம்பரில் தான் வெளியிடாம். காரணம் ஜெயிலர் 2. விக்ரமின் 63வது திரைப்படத்திற்கு பவர் ஹவுஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. இருமுகன் படத்திற்கு பிறகு விக்ரம் ஆனந்த் சங்கர் கூட்டணி மீண்டும் அணிந்துள்ள நிலையில் டைட்டில் ப்ரோமோவில் சமையல்காரராக அறிமுகமாகின்றார் விக்ரம். இப்படத்திற்கு இசையமைக்கின்றார் சந்தோஷ் நாராயணன். படம் 2027 வெளியாகிறது. இசை மேதை MS சுப்புலட்சுமியின் வாழ்க்கையை மையமாக கொண்ட திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கின்றாராம். கமல்ஹாசன் இப்படத்தை தொடங்கி வைத்துள்ளார். இதில் என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? அனிருத் இசையமைக்கின்றார். நவீன ஜென்சி MS சுப்புலட்சுமி இசையமிருதமாயிருக்குமோ? மண்டாடி கொடிகட்டி பறக்கின்ற நிலையில் சம்பளத்தை 35 கோடியாக உயர்த்தினார் மண்டாடி சூரி. இந்த சம்பள உயர்வை சொன்னது AGS நிறுவனத்திடமா? அவங்களே பட்ஜெட்டுக்கு கணக்கு பார்த்து வேலை செய்யறவங்க. இந்த நிலையில சூரிக்கு விற்கெட்டு சம்பளம் கிடைக்குமா? விசாரிப்போம். தகவல் கிடைச்சா சொல்றோம். எதிர்வரும் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட மூக்குட்டி அம்மன் 2 தற்பொழுது தாமதமாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் CG காட்சிகள் எதிர்பார்த்த அளவிற்கு திருப்திகரமாக இல்லாததால் அவற்றை வேறு நிறுவனம் மூலம் மீண்டும் மேம்படுத்த படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. படம் 2027 தீபாவளிக்காவது வருமா? சூரி நடித்த மண்டாடி மற்றும் கார்த்தியின் சர்தார் 2 தற்போது பாக்ஸ் ஆபீஸில் போட்டி போட்டு வருகின்றன. 9 நாட்களை கடந்துள்ள நிலையில் மண்டாடி உலகளவில் சுமார் 85 கோடி வசூலை எட்டியுள்ளதாக ட்ரேடிங் வட்டார தகவல். முன்னணி 7 நடிகர்களில் தனது பெயரையும் இணைத்துக் கொண்டார் சூரி. ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்க கமல்ஹாசன் நடிக்கும் புதிய படத்தை வீர தீர சூரன் பட இயக்குனர் அருண்குமார் இயக்குவது அதிகாரப்பூர்வமாக உறுதியாகியுள்ள நிலையில் இதன் இசையமைப்பாளர் சாய் அபேங்கர் இதற்கு சண்டியர் என்று பெயர் வைக்கப் போவதாக கமல் தரப்பு சொல்லி வருகிறது. அஜித்குமார் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட்டணியில் உருவாகும் டேர் டேவில் திரைப்படம் நவம்பரில் படப்பிடிப்பிற்கு செல்ல உள்ளதாக தகவல். ரசிகர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேறு மாநிலம் சென்று படப்பிடிப்பை நடத்துகின்ற அஜித் பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு உள்ளூரில் படப்பிடிப்பை நடத்தலாமா என்று யோசிக்கிறாராம். பஞ்சா 10
1: சொல்லு
0: பஞ்சா 10.

0: Weekend vibration. East FM 102.7. உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங் 6478910742.
5: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 4 மணி. இந்த மனத்தத்துக்குள்ளே நிறைய விஷயம்லாம் வரும் ரசிக மன்றத்தில். அதுக்கு முன்னதாக நாங்கள் டொரண்டோ 20 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கிறது, 20 உணர்கின்றோம். பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அதே போலவே நாளை பொறுத்தவரையில் அதிகூடிய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ். எரிபொருள் விலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லை.
1: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை மீட்டு பார்க்கும் நேரம். பார்த்த ஞாபகம் இல்லையோ?
2: சரியா 4 மணிக்கு வந்து இன்னைக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோ ஐடி அடிச்சு பார்த்த ஞாபகம் இல்லையா செக்மெண்ட்ல போறோம்.
0: 40
2: இல்லைங்க, ஏதாவது ஒரு டைமிங் கரெக்டா நீ செட் ஆச்சு, அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்ட்டு. 45 வருடங்கள் பின்னோக்கி நீங்க ஓடணும் சஞ்சயன். இப்போ எதுக்குன்னா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு, ஜூன் மாதம் 5 1981 இந்த படம் வெளிவந்துச்சு. மலையாளத்தில் வெறும் மீனாக இருந்தத, வெறும் ஃபிஷ்ஷாக இருந்தத, தமிழில் வந்து சி ஃபிஷ்ஷாக மாற்றின ஒரு பெருமை யாருக்கு இருக்குன்னா பஞ்சாரணாசலம் இருக்கு. அவர் தான் இதுக்கு ஒரு சாதாரண கதையை மலையாளத்தில் இருந்த கதையை வந்து கொஞ்சம் அப்படியே தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி ஜி என் ரங்கராஜன் அவரை வந்து இயக்குனராக அமர்த்தி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் பேர் ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கிலீஷில் சொல்லிட்டேன் சீ ஃபிஷ் அப்படின்ட்டு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா கடல் மீன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் கடல்லே இல்லையா அந்த மீன்? ஆமாம், ஆனால் பேர் தான் கடல் மீன்கள். ஆனால் இந்த கதை கடலோரத்தில் தான் நடக்கும். கிட்டத்தட்ட ஆரம்பம் முதல் இறுதி வரை கடலில் ஆரம்பித்து கடலில் வரைக்கும் இருக்கும். ஆனால் கதை என்ன அப்படின்னா, கடலில் இருக்கிற மீன்கள் மாதிரியே வெளியில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கதை அம்சம் இருக்கும். இந்த ஜி என் ரங்கராஜன் யார் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கமலை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு. அவருடைய அறிமுக படமுமே சரி இறுதி படமுமே சரி கமல் தான். 1979 கல்யாண ராமன் அந்த படத்தை இயக்குனார் அவர் கமலுக்காக. அதுக்கப்புறம் ஜப்பானில் கல்யாண ராமன் அது சீக்வல்லாம் வந்துச்சு, அதை அவர் பண்ணல. 93 தான் அவருடைய இறுதி படம். அதில் பார்த்தீங்கன்னா அதுவும் மகராசன், மகராசன்லேயும் ஒரு அருமையான பாட்டுலாம் இருக்கும், அரைச்சி அரைச்சி குழச்சி குழச்சி அந்த பாட்டு. ஸோ கமலால் ஆரம்பித்து கமலாலேயே முடிஞ்சு முடிஞ்சு நடுவுலையும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமல் திரைப்படங்கள் பண்ணியிருக்காரு. ராணி தண்ணி பண்ணியிருக்காரு, எல்லா மின்பமயம் பண்ணியிருக்காரு, மீண்டும் கோகிலா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பேர் சொல்லக்கூடிய கரையெல்லாம் செண்பகப்பு, அப்புறம் பிரபு வச்சு அடுத்த ஆல்பர்ட் முத்தியங்கள் சொத்து, இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. எல்லாமே வந்து ஓரளவு ஹிட்டான திரைப்படங்கள் தான். ஆனால் இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா மலையாளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருந்துச்சு. தமிழ் ஹிந்திலேயும் வந்து த்ரிஷூல், இந்த படத்துக்கு அந்த படம் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் அந்த படத்தில் நிறைய ஃப்ளேவரை வந்து பஞ்சாரணாச்சலம் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த நிறையா இந்த லேட் 70s 80s படம் பார்த்தீங்கனாலே ஒரு 10 படம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 2 படம் வந்து இது மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா, கதாநாயகனுக்கு வந்து அவங்க அப்பா வந்து ஒரு அவங்க அம்மா விட்டு போயிடுவார் ஏதோ ஒரு காரணத்தால். சின்ன வயசில் வந்து ஏதோ அவருக்கு பிரச்சனையோ இல்லை அவர் வந்து ஒரு கெட்ட குணம் உள்ளவரோ வந்து போயிடுவார். அப்புறம் ஹீரோ வந்து வளர்ந்து அவங்க அப்பாவுக்கு எதிராக வந்து ஏதோ நிறைய பிரச்சனை பண்ணி போராடி ஒன்று வந்து அப்பாவை பழி வாங்குவார், இல்லாட்டி அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சுருவார். ஸோ அந்த மாதிரியான கதையம் சொன்னால் இந்த திரைப்படமுமே. இந்த படத்துடைய 2 ரோல் இருக்குது கமலுக்கு. ஏன்னா அப்பா கமலும் அவர் தான், பையன் கமலும் அவர் தான். அப்பா கமலுக்கு ஜோடி யார்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா. படம் ஆரம்பிக்கும் போதே வந்து என்னடா இவங்களுக்கு அக்கா மாதிரி இருக்கிறாங்க, இவங்க ஜோடியான்னா அந்த 1981 எடுத்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் சுஜாதா வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு ஹீரோயினாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் கமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எங்கே, இப்போ 45 இயர்ஸ்க்கு முன்னாடினா எப்போ கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 25-26 தான் இருக்கும் அவருக்கு ஏஜ். அவ்வளோ எங்கன்னு சாமிங்காக இருப்பார். அவருக்கு இன்னொரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஸ்வப்னா, ஹிந்தி நடிகை ஒருத்தங்க. 3வதாக அவர் வாங்கியிருக்காங்க அம்பிகா. ஆனால் அம்பிகா இருக்காங்க, ஆனால் 2 கமலுக்குமே ஜோடி இல்லை. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீமில் வந்து கமல் ரஜினியோட மாறி மாறி நிறையா ஜோடி போய் நடித்தாங்க. அது போக எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தங்கவேல் அவர்கள், 50s ஆரம்பித்த தங்கவேல் அவர்கள் இந்த படத்துலையும் இருக்கார். நாகேஷ் இருக்கார், தேங்காய் சீனிவாசன் இருக்கார், சுகுமாரி மலையாளத்துலேருந்து அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம சிவாஜி பட வில்லன் யார், நம்ம இது ஆதிகேசவன்னா பொங்கல் வச்சு சுமன் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாட்டு போனச்சியா ஆதிரா காசிமேட் ஆதின்னு சொன்னவர் 81 வந்து கமலோட. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கேரக்டர் தான், அந்த கேரக்டர்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லைனாலும் ஒன்று அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்புறம் நேகல் ரவி இருக்காரு. இல்லை என்ன கொடுமைனு பார்த்தீங்கன்னா நேகல் ரவிக்கு வந்து அவருடைய குரலே வந்து கிடையாது, அவருக்கு வேற டபிங் பண்ணியிருக்காங்க. அவருடைய மெயின் அசட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு ரொம்பவும் அந்த காந்தமான ஒரு குரல் தான். KGF படத்தில் வந்து தமிழில் ஒரு பிஜிஎம் இது கொடுத்துருப்பாரு, பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவருக்கே வந்து வேற ஒருத்தர் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. அது போக நிறைய பேர் இருக்காங்க, பாண்டு, மாஸ்டர் சுரேஷ், வி கோபாலகிருஷ்ணன் அப்படின்ட்டு.
0: ஒரு படத்தில் நடிச்சு அப்துல் ஹமீதுக்கே டப்பிங்
2: அவருக்கேவா
0: கே வராக்கள் கொடுத்துருக்கா,
2: சூரியனுக்கே டார்ச் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஒரு கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதனால வந்து தெரியல, கதையுமே வந்து ரொம்பவும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது டைம் கொடுக்கணுன்றதுக்காக.
0: சுஜாதா சொன்னீங்களா?
2: காப்பாத்துறதுக்கு அங்க மோகன் ஜாலியா இருப்பாரு. அந்த படத்தை பத்தி நம்ம பேசிருக்கோம் நினைக்கிறேன். சரி, இப்ப இன்னைக்கு இந்த படத்தை பத்தி பேசுவோம். கொஞ்சம் நிறையவே பேசியாச்சு இது வரைக்கும். இந்த படத்துல இருந்து ஒரு எவர்கிரீன் கிளாசிக் சாங் கேட்டு வருவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை பத்தி தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில், இது ரசிகர் மன்றம்.

0: 4:10 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்ல ரசிகர் மன்றம் கேட்டுருக்கிறோம். இன்னைக்கு கடல் மீன்கள் அந்த படம் தான் நம்ம பார்த்த ஞாபகம் இல்லையோ செக்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள், இந்த பாட்டு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எவர்கிரீன் சாங், ஜெயச்சந்திரன் அவர்களும் ஜானகி அவர்களுடைய குரல்களில் ஒரு அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சுஜாதாவையும் கமல்ஹாசன் அவர்களையும் அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை வந்து சொல்கிறது. அவங்க ரெண்டு பேரும் கடற்கரை ஓரமாக வாழ்ந்துட்டு இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடல் கமல் வந்து பரம ஏழை, அவருக்கு வந்து மீன் பிடிச்சா தான் டெய்லி காசு அப்படின்ட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கும்போது வங்கக்கடலில் மையம் கொண்ட புயல் இவங்க வாழ்க்கையிலையுமே வந்து ஒரு சதிப்பாக உண்டு பண்ணிட்டு போயிடும். என்ன அப்படின்னா, இவர் புயலில் மாற்றி செத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிப்பாங்க, ஆனால் அவர் உயிரோடு தான் இருப்பார். அதனால் சுஜாதா அவர்கள் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, இவர் வருவார் வருவார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வேற ஒரு இடத்துல எங்கேயோ போயிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகி அவர் பெரிய ஒரு பணக்கார ஆகிடுவார். அவருக்கு நிறைய போட் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை, ஒரு ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்திட்டு இருப்பார். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவருடைய அவங்களுக்கு கல்யாணம் ஆகினாலும் ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை ஒன்று வந்துடும், சுஜாதா அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் வந்து சின்ன கமல். அவர் வளரும்போது வந்து எல்லாரும் பெரியவனான பிறகு எல்லாம் வந்து உன் அப்பா யார் உன் அப்பா யார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி கேட்கும்போது இவர் ரொம்ப கோபம் அந்த அம்மாட்ட கேட்கும்போது சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து இவர் தான், இப்போ வந்து பெரிய ஆளாக இருக்காரு, ஏதோ ஒரு காரணத்தால் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு, நம்மளை வந்து சேர்த்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து போய் பேசியிருக்க மாட்டாங்க என்ன அப்படின்ட்டு. அவங்க தூரத்துலேருந்து பார்த்து ஓ இவர் வந்து நம்மளை விட்டு போயிட்டாரு போல இருக்கு, பணம் வந்த பிறகுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பழி வாங்குற மாதிரி வில்லன் கோஷோட சேர்ந்து பழி வாங்கி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓ அவர் வந்து இதை வந்து ஒரு உள்நோக்கத்தில் எதுவும் பண்ணலை, அவர் எதேச்சையாக தான் வந்து தெரியாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வில்லன் கோஷிலேருந்து வெளியே வந்து எப்படி சேர்றாங்க அப்படின்றதான் ஒரு கதை. ஆனால் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்கிறதால ஒவ்வொருத்தருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஒதுக்கி நிறைய சப்ளாட் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் விட்டு கதையை பார்த்திங்க அப்படின்னா என்னடா யாரோ யார்ட்டே பேசியிருக்கணும் தோணும். அந்தளவுக்கு வந்து ஒரு 12-14 கேரக்டர் இருப்பாங்க படத்தில். அதனாலே என்ன தெரியல, இந்த படம் வந்து இந்த மலையாளத்தில் நல்லா ஹிட்டான மாதிரி தமிழில் வந்து ஒரு ஹிட் ஆகலை. நம்பர் 1 ரீசன் வந்து ஏற்கனவே அந்த காலகட்டத்துக்கே ஒரு பழைய ஸ்டோரி இது, பிளாட் இது. அதுக்கு மேலே இந்த மாதிரி எக்கச்சக்கமாக மசாலாவை தூவி வச்சதால் இந்த படம் வந்து சரியாக போகலை. என்ன தான் கடல் மீன் எடுத்து மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சாப்பிடும்போது வந்து மசாலா பத்தாமல் இருந்திருக்கு போல இருக்குது. அதனால் அந்த படம் வந்து சரியாக போனி ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படத்தில் குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா இளையராஜா அவருடைய பாடல்கள் தான், பாடல்களாகட்டும் பின்னணி இசையாகட்டும் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சொல்லவே தேவையில்லை, அதுவும் 2 கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். அந்த வயசான கேரக்டர்னால அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் தலையை சுரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி குரலை இழுத்து இழுத்து பேசி அருமையாக பண்ணியிருப்பார். அதுக்கு மேக்கப்புமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அப்போது அவங்களுடைய மனைவியாக இருந்த வாணி அவர்களுடைய காஸ்டியூமில் வந்து ரொம்பவும் அந்த யங் கமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப வைப்ரண்ட்டாக சூப்பராக இருப்பார். ஸோ இதுதான் இந்த படத்துடைய நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக சொல்லலாம். மற்றபடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் சரியாக போகாதால் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து இனிமேல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நிறைய இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பண்ண ஆரம்பித்தார். அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கிடைச்சிது.
1: இன்னைக்கு வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காரு.
0: அதே மாதிரி தான் நல்லா வெற்றியோட பயணிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு முரணாக தான் இந்த KHRK ரீயூனியன் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு நம்மளுக்கு.
1: வருமா?
0: கண்டிப்பா வருங்க. எல்லாம் அந்த கார் நல்லா சோப்போடு கழுவி வச்சிருக்காங்க. கார் எடுத்து ஓட்டல வெளியே
1: கண்டுபிடிக்கிறாங்க.
0: உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல மாட்டேன். நீங்க
1: எவரெஸ்ட் பயணிச்சு வழங்கும் மெகா கிளியரன்ஸ் சேல் $1,450 விற்கப்படும். மலேசியன் மேட் செக்ஷனல் சோஃபா $600 மட்டுமே. $2,000 விற்கப்படும். டைனிங் செட் $800 மட்டுமே. $500 விற்கப்படும். டபுள் சைஸ் பெட் $100 மட்டுமே. இன்னும் ஏராளமான சோஃபா செட், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், டேபிள்ஸ், சேர்ஸ், அலமாரிகளின் அனைத்தும் பாரிய விலைக்குறைப்பில் வழங்கப்படுகின்றன. 80 ஃபின்ஸ்டின் ஸ்கேர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
0: உங்கள் அபிமான ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பல்லோ, யார்க் சினிமாஸில் கார்த்தி நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான் வுட் சைட் சென்ட்ரல் பார்க்வே, கேப்ரிஸ், அப்பலோ மற்றும் யார்க் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
1: 4:14 இஸ்டெஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரசிகர் மன்றம் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
0: இந்த படத்தில் இன்னொரு பாட்டு என்றென்றும் ஆனந்தமே அப்படின்னு நம்ம காசிமேடு ஆதி அவரும் அம்பிகாவும் ஆடுற மாதிரி ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டு கர்நாடக சங்கீதம் சரசங்கியா கரெக்டாக சொல்லலாம் தெரியல, அது சரசங்கி அந்த ஒரு டியூனா என்னங்க, இது ராகமா? ராகங்கள் மொத்தம் எத்தனை, 7-8? இந்த பக்கம் எட்டி பார்க்கவே இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் சொன்னது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஏதோ சரசங்கி அந்த ராகத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைப்பில் ஒரு அருமையான பாட்டு வருது. மலேசியா
1: சரசாங்கி.
0: சரசாங்கி, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் நான். நம்ம தெரியலன்னா தெரிஞ்சு கேட்டுப்போம். நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆழங்கள் மொத்தம் எட்டா பத்தோ சொல்ல மாட்டோம்.
1: விட்டீங்கன்னா ஆறு பாடி காட்டுறேன்னு சொல்லுவீங்க.
0: பாடுங்க, இல்லை எனக்கு. ஓகே சரி, அடுத்ததுல கொஞ்சம் தொண்டையெல்லாம் செருமிட்டு வந்து பாடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த என்றென்றும் ஆனந்தமே பாட்டை கேட்போம். தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம், இது ரசிகர் மன்றம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408 416-970-2408
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-706-7048074
7: Weekend East FM 102.7 It's cool.

4:26 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் எஃப்எம்இல். ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இடம்பெறும் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்கில் ஜேகே முதல் யூனிவர்சிட்டி வரையிலான மாணவர்களுக்கான இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத், கெமிஸ்ட்ரி

0: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங் 647-534-4509 647-534-4509 8130 Shepherd Avenue East Unit 210.
1: நாங்கள்லாம் நேஷனல் அவார்டு வாங்கக்கூடாதா அப்படின்னு வாய் கோணையை வச்சுட்டு நீ கேட்டார். அவரை பாட்டு போட்டுக்கிறீங்க, அதுவும் அந்த நேஷனல் அவார்டு வின்னிங் மூவிலேருந்தே அந்த பாட்டை
0: போட்டுக்கிறீங்க.
1: எதுவும் கருத்து சொல்ல போகிறீங்களா அவரை பற்றி?
0: அவருக்கும் இந்த நியூஸுக்கும் பாட்டுக்கும்
1: சம்மந்தமே இல்லையா?
0: அதாவது இதை இசையமைச்சவர் பற்றி தான் இப்போ கதை.
1: ஓ, அவர். ஓகே.
0: அவர் ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தவர், உங்களுக்கு தெரியும். இளையராஜா அவர் மிக பெரிய அளவில் இருந்த நேரத்தில் ஒரு சவுண்டிங்கில் ஒரு மேஜிக்கை செய்து இன்னைக்கு வரைக்குமே பெரிய அளவில் இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் தான் யார் ரஹ்மான்.
1: மாற்றி ஒரு காலத்தில் கொடிகட்டி பிறந்தான்றீங்க, அவர் கொடி இறக்கி விட்டீங்களா? இப்போ நீங்கள்
0: இப்போ லைட்டாக கொடி கொஞ்சம் கீழே நிற்குது.
1: கொடி அசைச்சாங்க, கொடியாக இறங்குது.
0: சுப்புலட்சுமி அந்த அவங்கள பயோபிக்குக்கும் ஒரு தகுதியான ஒருவராக யார் ரஹ்மான் இருக்கிறார். சரி, அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கட்டும். அப்போ இவர் எப்படி இவர் மார்க்கெட் வச்சு
1: வரைக்கும் நீங்கள் இளையராஜா வந்து சொல்லவே இல்லை, நீங்கள் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கல.
0: நீங்கள் சொல்லிட்டேனே.
1: ஓ, அப்போ சொல்லிட்டீங்க. நீங்கள்
0: சொல்லிட்டேன்
1: தேவா சொன்னீங்க, இளையராஜா காலை உள்ள எனக்கு
0: இல்லை இல்லை. அதுக்கு அதே என்னத்துக்கு சொன்னு சொன்னால் அனைத்து சேர்ந்து பணியாற்றுறதுக்கு. இப்போ தேவாலாம் அவர் கௌரவம் பார்க்க மாட்டார். அவர் எங்க நல்ல விஷயங்களை செய்யணுமோ அந்த இடத்துல போய் நின்று பணியாற்றக்கூடியவர். சரி, அது வேற, இது வேற. அப்ப அதுல அப்படி இருக்கிற நேரத்துல பார்த்தா அடியில குண்டு வச்சார் அனிருத்.
1: அடியில குண்டு வச்சார் என்ன சொல்றீங்க நீங்க?
0: ஏஆர் ரஹ்மானுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா அப்படித்தானே. இப்ப சந்ததிகள் மாற மாற அவர்களுடைய இளசுகள்ற மனதுல ஊஞ்சலாடுற ஒரு இசையமைப்பாளரா இப்ப அனிருத் வந்துடுற. அனிருத்துக்கு வாப்படிக்கிறார் இப்ப சாய பயங்கர். அதெல்லாம் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது காலம் போக போக அந்த மாதிரி மாறும். அப்ப ஏஆர் ரஹ்மான் எரா முடிஞ்சுதா அப்படின்னு சொன்னா கணவர் சொன்னாங்க ஏஆர் ரஹ்மான் எரா முடிஞ்சுது. அப்படி இருக்கிற நேரத்தில்
1: ஹேண்ட் ஜிம்மரோட ராமாயணம் படத்துக்கு இவ்வளவு அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் யாராவது எதிர்பார்க்க முடியுமா? ஹேண்ட் ஜிம்மரோட பண்ற கொலாபரேஷன்
0: அதைத்தானே நான் சொல்ல
1: வரேன்.
0: அவதி போடுறீங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில்
1: கொடி இறங்கிச்சு நீங்க, சரி நான் கொஞ்சம் ஏத்தி விடவே நம்மளால முடிஞ்ச அளவுன்னு பார்த்தேன்.
0: ரஹ்மான் திரும்பியும் அந்த உச்சத்துக்கு வந்து நிற்கிறேன்.
1: இல்லை, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதில். அந்த ஈக்குவேஷனில் ஹேண்ட் ஜிம்மர் எடுத்துட்டீங்க அப்படின்னா 75 கோடி போயிருக்குமா இல்லை எவ்வளோ போயிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி.
0: இல்லை தெரியல. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமான பணிகளை செய்ய போகிறது பார்த்தா ஏஆர் ரஹ்மான் தான். அந்த மாதிரி அதிகமான பணி ஏஆர் ரஹ்மான் மூலமாக கிடைக்க போகுது. அதால் அந்த அனைத்து மொழிக்கான அந்த ரைட்ஸும் 75 கோடிக்கு போனதுன்றது ஒரு பெருசாக பார்க்கப்படுது. ரஹ்மானும் இப்போ பேக் டு பேவிலியன் ஆண்டு கேட்டால் அது தெரியல, படம் வந்தது புறான் தெரியும். ஆனால் நிச்சயமாக அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் வேறு ட்ரெண்ட் வச்சு தான் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வர பாட்டுலாம் ரஹ்மான் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு.
1: ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பண்ணுவார், ஹேண்ட் ஜிம்மர்
0: பண்ணுவார், இல்லை ட்ரெண்ட் சேர்ந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் நிறைய புது விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சிம்பானி இளையராஜா எந்த அளவுக்கு போய் பெரிய அளவில் இருந்ததுன்னு சொல்லி தெரியும். கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய அளவில் ஒரு முயற்சி. அதனோட ரெக்கார்டிங் கூட அதனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் நடக்க போது போல இருக்குது. இப்படியெல்லாம் பெரிய அளவில் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்டேஜில் வச்சு இந்த சிம்பனி செய்கிற டைமில் அந்த ஸ்ட்ரிங்ஸ் ஆர்டிஸ்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஹால்ற அந்த சைட்லலாம் அவங்கள இருப்பாட்டி ரெக்கார்டிங் நடந்ததெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதால் அந்த இடம் பத்தாமல் இப்படிலாம் நடந்தது. அதால நான் நினைக்கிறேன் பெரிய ஆடிட்டோரியம் இப்போ ஸ்கோஷியா பேங்க் அறிந்த மாதிரி
1: அந்த மாதிரி உட்காந்து
0: தேடுவாங்க போல இருக்கு.
1: காம்போசிஷனையும் அப்படி பண்ணுவாங்கன்றீங்க. நீங்கள் இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, ஆனால் ட்ரெய்லரை பார்த்தா பொசுக்குன்னு போன மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் சிஜியும் சரியில்லை, ஒன்றும் டைலாக்ஸும் ஒன்றும் சரியில்லை.
0: மூக்குத்தி அம்மனை பார்த்துட்டு சொல்லக்கூடாது.
1: மூக்குத்தி அம்மன் அதெல்லாம் வந்து கணக்கிலே சேர்க்கலைங்க. நாங்கள் ராமாயணம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், இங்கே ஆன்சி மார்க்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம், நீங்கள் இங்கே வந்து இப்பா பாதி உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அவரோட ரசிகர்களாக இருப்பாங்க, கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை,
1: M2 வேறு வருது.
0: இல்லை ட்ரெய்லர் தானே, ட்ரெய்லர் மியூசிக் நல்லா இருக்கு தானே?
1: நல்லா இருக்கா?
0: நீங்க அதை பாருங்க.
1: நல்லா இருக்கா நீங்க கேக்குறீங்க? நீங்க நான் திரும்பி கேக்குறேன். கேள்வி கேட்கறது ஈஸி, பயில் சொல்றது கஷ்டம்.
0: படம் வரட்டும் ராஜேஷ், படம் வரட்டும், விடுங்க.
1: ட்ரெய்லர் வந்ததே தாங்க முடியாம இருக்கிறோம், இல்ல படம் வேற வரணும்ன்றீங்க.
0: எத்தனை ட்ரெய்லரை கொண்டாடி இருக்கிறோம், படம் என்ன நடந்தது?
1: அது அது வேற. அப்போ ட்ரெய்லர் சரியில்லை, படம் வந்து சூப்பரா இருக்கும் நீங்க சொல்றீங்க.
0: நான் அப்படி சொல்லுங்க, இதுக்கும் அதுக்கு நீங்க தொடர்பு படத்தை வரட்டும் பாப்போம்.
1: சரி, முதல்ல
0: 75 கோடிக்கு போயிருக்கு.
1: ஓகே, ஓ ராமாயணம் சொல்றீங்களா? ஓகே,
0: அதுதான் நியூஸ்.
1: ஓகே, 75 கோடிக்கு போயிருக்கு. சரி, 75 கோடி பே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசலாம். வீக்கெண்ட் ரசிகர் மன்றம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் பாதுகாப்பு, கனிம வளம், சக்தி வளம், விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மேலும் நெருக்கமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளை இருநாட்டு தலைவர்களும் முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மார்க்கானியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆர்வத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனும் வெளியிட்டுள்ளார்.
3: தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலுக்கு அதிமுக, தமிழக பாஜக ஆகியன எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. தத்தமது கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்களையே பிரச்சாரங்களுக்கு நியமிக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன.
2: இலங்கையின் ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எந்தவித வரையறையும் கிடையாது என்றும், வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகளும் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே மக்கள் தமக்கு ஆணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கைதுகள் இனி தீவிரமடையும் என்றும் எவரும் திணறக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் உங்களுடன்.
5: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் காணம். இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினில்

0: காட்சியிலே வரும் கீதம், காட்சியிலே வரும் கீதம், நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 eastfm.ca.
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
1: 416-788-2426.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷா ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 Cash Point.
7: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு இல்ல, அது உண்டு வாழ்க்கை.
7: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
12: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
13: உங்களுக்கு தெரியும் இளையராஜா சார் வந்து அப்போ எப்படி பாட்டு வாங்கணும்னா ஒரு பெரிய கியூ நிற்கும், அவர்கிட்ட போய் நிற்கணும், ஒரு 6 கழிச்சு டேட் தருவார், அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை போடுவாங்க. இது மாதிரி இருக்கும். நமக்கு ஆரம்பிக்கும் போது அவர் வச்சு பூஜை போட்டு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டா வியாபாரத்துக்கு முடிஞ்சு போச்சு, ஆள் ஏரியா சோல்ட் அவுட், முடிஞ்சுட்டு அடுத்து வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து சாங்கல் எல்லாம் பண்ணிட்டோம், ஊட்டி போய் சாங்கெல்லாம் எடுத்து வந்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு, ஷூட்டிங் முடியுது. முடியும் போது பிரபு சார் கேட்டார், என்ன சிவா எனக்குன்னு போட்ட முதல் செட்டு தான், இதில் ஒரு சாங் எடுத்தால் நல்லா இருக்குமே, நல்ல ஐடியா தான். அப்புறம் ஒன்றும் பாரதி சுந்தரம் பாரதி சொல்லிட்டு நாளைக்கு ஆஃப் டே ஷூட்டிங் இருக்குது, அதுக்கு மேலே வேலை இல்லை, செட்டு நிற்கணும், பஸ் எல்லாம் நிற்கணும். இதுக்கு ராஜா சார் போய் கேட்டு பார்ப்போம். ஆ, அவரை போய் கேட்டு நீங்கள் எப்போ சாங் வாங்கி எப்போ சாங் செட் எடுக்கிறது, அதுக்கு இல்லை செட் எல்லாம் டேமேஜ் ஆகி போயிடும் அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணுவோம், ரிட்டர் பண்ணி ராஜா சார் வீட்டுக்கு போனோம். சந்தானம் பார்த்தீங்க, அவர் ராஜா சார் ரொம்ப க்ளோஸு, நானும் ரொம்ப நெருக்கமானவர். போனோம்னா அவர் என்ன பண்ணாரு, படம் முடிஞ்சது என்னங்க, சரி அப்புறம் என்னன்னாரு, இதில் செட்டெலாம் போட்டோம் ஒரு பாட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, திடீர்னு தோணுச்சு என்னங்க, என்ன சுச்சுவேஷன் அது, அங்கேயா வச்சுக்கலாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னாரு. அதை உங்களுக்கு கேட்டு போனோம், சரி சரி பண்ணிக்கலாம் சொல்கிறோம் போ அப்படின்னா, ஒரு சீக்கிரமாக கிடைச்சா சீக்கிரமாக சீக்கிரமாக பண்ணணும், அதை நாளைக்குவா பேசலாம். நாளைக்கு செட்டு முடியுதுங்க, இப்போ என்னையா சொல்ல வர, நீ அறிவு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு பாரதி திட்டுறது, இன்னையை வேறு முடிக்கிறாரு. நாளைக்கு வந்து பாட்டு வேணுமா உங்களுக்கு அப்படின்னா, ஆமாண்ணே நாளைக்கு பாட்டு வேணும். இப்போ எவ்வளோ துணிவு தான், நாளைக்கு பாட்டு வேணும்னு இன்றைக்கி வந்து கேட்பேன். நீங்கள் சரி நல்ல படம், நல்லா கேட்குறீங்க எல்லாரும், சரி வா நாளைக்கு பார்த்து நம்ம பாருண்ணே சந்தான பாருங்க, அடுத்த அட்வான்டேஜ் இல்லைண்ணே காலையிலேயே வந்துடுவேண்ணே. ஏன் ஒரு மணிக்கு மேலே ஷூட்டிங் இல்லை, சீன் முடிஞ்சிடும், கொடுத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு பாட்டு எடுத்துருந்தேன். நீங்கள் யார் கேட்க முடியாது அவர்கிட்ட? கேப்டன்ட்டு ரொம்ப கொழுப்பாயிருச்சுடா உங்களுக்கு ரெண்டு பேருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க, காலையிலேயே பாட்டு பண்ணுமா உங்களுக்கு? உன்னை காலையிலேயே ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்கன்னா மத்தியானம் சாங் எடுத்துக்கணும். ஒரு மாதிரி சிரிச்சிட்டார் அவர். சரி காலைலவா உங்கள்கிட்ட ஆரே மகள் வீட்டான்னு நின்றுட்டோம். ரெண்டு வரும் ஏழு மணிக்கு வந்தார் தலைவர். சரி பெண்ணு ஆர்கெஸ்ட்ரா சொல்லியிருக்கேன் இந்த பேட்சை சொன்னார். அந்த ஆர்கெஸ்ட்ராத்துக்கு மைண்டில் வச்சுக்கிட்டு உன்னை டக்குன்னு ஒரு பாட்டு அமர வர சொல்லுங்க அப்படின்ட்டாரு. சொன்னோன்னே அப்போ பாட்டு மாமா நீ தொட்டெடுத்த பாமாவை தொட்டெடுத்த யோகம் புது யோகம்னு ஒரு பாட்டு ஒன்று எழுதி காலையில் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணோடனே ஒரு மணிக்கு ட்ராக்கை வாசிச்சோடனே பிஜிஎம் ஃபஸ்ட்டு பிஜிஎம் மட்டும் பரதநாட்டியம் ஃபஸ்ட்டு பிஜிஎம் மட்டும் எனக்கு கேசட்டில் போட்டு அமைச்சிருக்கேன்ட்டார். ஆடியோ கேசட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பிஜிஎம் அமைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பிஜிஎம் போட்டு ஒரு மணிக்கு எங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டாங்க. ரெண்டு மணிக்கு மன படியாச்சு. மீதி நாகரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ள ஃபஸ்ட் பிஜிஎம் எடுத்து முடிச்சாச்சு. அன்றைக்கி அரைநாள் மறுநாள் ஒரு ஃபுல் டே அந்த பாட்டு முடிச்சாச்சு, செட்டு முடிச்சிச்சு. இந்த சாதனையை வந்து இளையராஜா சாட்டு போய் இன்னொருத்தங்க யாராவது பண்ணியிருப்பாங்க முன்ன பண்ணியே அது வரைக்குமே எனக்கு தெரியவே இல்லை.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: இதோட நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர 4:48 நிமிடம் ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, ஒரு படம்
2: ஆமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியானோம். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு நல்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு. அதாவது ஒரு புத்தகத்தோட கவரை மட்டும் பார்த்துட்டு அதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி.
1: ட்ரெய்லர் பார்த்து படத்தை முடிவு பண்ணக்கூடாது மாதிரி.
2: ட்ரெய்லர் விட பாருங்க, வெறும் டைட்டில் மொத ராத்திரி அப்படின்னு படம் வந்து ஒரு 2-3 வாரமாக பரவாயில்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ரொம்பவும் பரிச்சயம் இல்லாத பேரா இருக்கு, ஆனா நிறைய பேர் பேசிருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள் உட்பட கமல்ஹாசனே வந்து அந்த படத்துடைய இயக்குனரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிற அளவுக்கு இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல நேற்று வந்தது. சரி, இவ்வளவு சொல்றாங்க பாக்கணும்னு பார்த்தா அவ்வளவு சொன்னதுக்கும் ஒர்த்தான ஒரு திரைப்படமா இருந்தது. நம்ம அந்த தாய்க்கழுவி வந்து இப்போ நல்லா ஸ்லாகிச்சு பேசியிருந்தோம், நல்லா திரைக்கதை டைட்டாக எழுதியிருந்தாங்க, வசனம் நல்லா இருந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கடுத்த ஒரு திரைப்படம் சொல்லணும்னா மொதராத்திரி படத்தை சொல்லலாம். இந்த படத்துடைய இயக்குனர் ராஜா கருப்புசாமி ரொம்பவும் சின்ன பையனாக தெரிகிறாரு, அவருமே இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் கூட பண்ணியிருக்காரு. அவ்வளவு அருமையாக ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமே வந்து கொஞ்சம் கூட ஒரு லேக் இல்லாமல் நிறைய கதாபாத்திரம் இருந்தாங்களும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் அழகாக அவங்களுக்குடைய ஒரு க்ளோஷர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்து ரொம்ப அருமையாக நடுநடுவில் காமெடி வேற ஃபுல்லாக த்ரூ அவுட் த மூவி வந்து காமெடி தான் இருக்கும். ஆனால் அந்த ஹீரோவும் சரி ஹீரோயினுமே சரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனையோட தான் இருப்பாங்க, ஆனால் நீங்கள் பார்க்கறது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கும், ஒரு டார்க் ஹியூமர்னு கூட சொல்லலாம்.
1: யோகி
2: பாபு கிடையாதுங்க, அது இருந்தால் காமெடி இருக்கும்.
1: ஆனால் நீங்கள் அப்படி சொல்லத்தான் நான் அபிஜித் ஜீவன் நடிச்ச அவரோட படம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படமும் கிட்டத்தட்ட அவங்களும் பிரச்சனையோட தான் இருப்பாங்க, ஆனா அந்த
2: நம்மளுக்கு வந்து
1: ஸ்கிரீன் பிளே நல்லாவே இருக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான்.
2: சிம்பிள் ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கும் பொண்ணும் கல்யாணம் பண்றாங்க, அன்னைக்கு இரவு வந்து முதராத்திரி நடக்குது. இந்த ஹோல் ஸ்டோரி வந்து அந்த முதராத்திரி பேஸ் பண்ணி தான், படம் ஆரம்பிக்கும் முன்னாடியே முதராத்திரி ஆரம்பிப்பதுக்கு 21 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி டைம் போட்டே வருவாங்க, 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, 20 செகண்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. ஆனா முதராத்திரி தான் ஒரு இன்டர்வல் பாயிண்ட் மாதிரி வரும். அது எப்படின்னா அந்த பையனுக்குமே சரி பொண்ணுக்குமே சரி இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது, பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த பையன் வந்து லவ் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட தற்கொலை பண்றதுக்கு போயிட்டு 5 வருஷமா தனியா இருந்திருப்பாரு, அவருக்கு சொல்லாமல் கூட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரே ஒரு பை ஃபோர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த முதல் ராத்திரி என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப அருமையாக. ஆனால் அவங்க ரெண்டு பேரை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி அதில் இருக்க கேரக்டர்ஸ் இதில் இருக்க கேரக்டர்ஸ் அதுலேயே நிறைய லேயர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வசனங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு குறிப்பாக பிடிச்ச ஒரு வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணத்தில் வந்து எனக்கு மரியாதை இல்லை எனக்கு மரியாதை இல்லைன்ட்டு மரியாதை கேட்டு வாங்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு எல்லாம் படம் முழுக்க மரியாதை கொடுத்துருவாங்க. கடைசியில் வந்து ஒரு தண்ணியை போட்டு வந்து சொல்லுற கோவத்தில், உனக்கு தான் யாரும் மரியாதை கொடுக்கறல்ல, அப்புறம் எதுக்கு மரியாதை மரியாதை கேட்டுட்டு இருக்கிறேன் உங்க மரியாதை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். அது மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், யாரையும் மதிக்க மாட்டாங்க, இது என்ன மதிங்க என்ன மதிங்கன்னு கேட்பாங்கல்ல நம்ம, என்னடா இது மதிக்கலாம்னு பிரச்சனை மதிச்சாலும் கடுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. எல்லாருமே சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் மொத ராத்திரி அப்படின்ற ஒரு பரிந்துரையோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன்.
1: இனி நிகழ்ச்சியும் உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும் அல்லது சுவாரஸ்யம் அமைஞ்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட வருகின்ற வாரமும் இதே போல் ரசிகர் மன்றம் உங்களை சந்திக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் அடைந்த நேயர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வருகிறது, நிபாச்சினி மற்றும் ஜாஸ்மிதா நிகழ்ச்சியை தோத்து வழங்குவார்கள் என்று சொல்லிக்கொண்டு மறுபடி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
2: உங்கள் அன்பு நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம்,
2: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
0: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, Scarborough. அழையுங்கள். அஜந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.

0: நன்றி சஞ்சீர், நன்றி ராஜேஷ். நீர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் நிபாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். அதாவது சோலோவா இந்த ஷோ செய்து இப்ப ஒரு பயணம்
0: கிடைச்சேன்னு
1: நல்லா போச்சு. எக்ஸ்பிரஸ் ஜூனியருக்கு வந்துட்டோம்னோட இன்னும்
0: எக்ஸ்ட்ரா ஹாப்பி ஆயிட்டோம். ஏன்னா நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, குட்டீஸோட பேச போறோம். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், உங்களுக்கு பிடித்த பார்லே உடனடியா கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தர காத்து கொண்டு இருக்கிறோம்.
1: உடனே தந்துடுவோம்,
0: உடனே யோசிக்கவே மாட்டோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, 4165444040 வாயிலாக இணைந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து MissFM.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். Facebook, Instagram, TikTok இல் EastFM தமிழ், YouTube இல் EastFM 102.7.
1: EastFM இன் தொடர்புகளுக்கு 416-824-1212, EastFM இன் மின்னஞ்சல் EastFM102.7@gmail.com.
0: வெளியே காலநிலையை பார்த்தோம் சொன்னால் 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உணர்நிலையும் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகள் பார்த்தீங்கன்னா ஜஸ்மிதா, இதோ வந்துட்டேன் வீண்டரன மாதிரி 11 டிகிரி செல்சியஸ் உணர்நிலை 8 ஆக இருக்க போகிறதா?
1: பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.
0: எனவே குட்டீஸ் கால் பண்ணுங்க 4165444040 வாயிலாக.

0: ஒலித்தது மண்டாடி திரைப்பட பாடல். நேரம் 5:06. ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4165444040. ஜஸ்மிதா, நிறைய ரிடில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு.
0: நீங்க
1: கால் பண்ணுங்க
0: 4165444040.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ், ரஞ்சு, ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: Weekend, weekend, East FM 102.7.

0: இப்ப ஜஸ்மிதா இந்த பாட்டுல வர லிரிக்ஸுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்ல போறீங்க, சொல்லுங்க ஏதாவது.
1: சத்தியமா சுத்தமா தெரியாது.
0: சரி, நீங்களும் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். 5:20 நாங்களும் மிஸ் எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். என்ன செய்ய போறீங்க, என்னெல்லாம் செய்யலாம் இந்த ஷோலன்னு சொல்லிடுங்க ஜஸ்மிதா.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்ல 16 வயதுக்குட்பட்டவர்கள் முக்கியமா உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு மகிழலாம். பட் அது மட்டும் இல்லாமல் நாங்க வந்து முதலே சொன்ன மாதிரி நிறைய ரிடில்ஸ், குவெஸ்டன்ஸ், கேள்விகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். கிட்ஸோட கதைக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்குது.
0: எனவே நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, உடனே அம்மா அப்பாட போன் எடுத்து கால் பண்ணுங்க 416-554-4040.

0: நேர்மைதான் வெற்றியின் ரகசியமே என்று சொல்லி நாங்க ஒரு மோட்டிவேஷனல் சாங் எல்லாம் போட்டு
1: மாணவர்களுக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது. பதிவுகளுக்கு 647-534-4509. குவெபெக் பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பித்த, ஒன்டாரியோ பாடசாலைகளில் பிரெஞ்சு கற்பிக்கும், ஒன்டாரியோ மற்றும் குவெபெக் சர்டிஃபைட் டீச்சர்ஸ் பிரெஞ்சு பாடத்தினை கற்பிக்கின்றனர். மாணவர்களின் கிரேட் மற்றும் பிரெஞ்சு லெவல் என்பவற்றின் அடிப்படையில் மாணவர்களுக்கு பிரெஞ்சு மொழியினை சரளமாக கதைக்க, எழுத, வாசிக்க பிரெஞ்சு கிராமர் கற்றுக் கொடுப்பதுடன் பிரெஞ்சு புரோகிராம் நிறைவில் மாணவர்கள் உலகத்தரம் வாய்ந்த பிரெஞ்சு எக்ஸாமில் பங்கு பற்றி பிரெஞ்சு சர்டிபிகேஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கார்ப்ரோவில், மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில், ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க்.

0: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ் ரீஃபைனான்ஸ் ரினியூவல் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட் கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 4156 906 5656.
1: East FM Tamil Seedigal.
2: கனடாவின் பாரிய விமான நிலையங்களான டொராண்டோ பியர்சன், மொன்ட்ரியல் ட்ரூடோ, கல்கரி, வெங்கூவர் ஆகியவற்றின் இயக்கங்களை தனியார் பொறுப்பேற்க வேண்டுமென பிரதமர் மார்க்கானி தெரிவித்த நிலையில் அது பயண அனுபவங்களை மேம்படுத்தும் என்றும் பகுதியளவில் வரைமுறைப்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் இந்த தனியார் மையப்படுத்தல் காரணமாக மக்களின் விமான பயண செலவுகள் உயர்வடையாது என்ற உத்தரவாதம் வழங்கப்படுவதை அவர் தவிர்த்துள்ளார்.
3: தமிழ்நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் அரசையும் முதலமைச்சர் விஜயையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்த நிலையில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த தாம் சட்டசபையில் பேசுவதாகவும், ஆனால் முன்னாள்

0: முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பட்டிமன்ற பேச்சாளராக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட சட்டப்பேரவை நிரலை தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் மீண்டும் கொண்டுவரப்பட்டதை அடுத்து சட்டசபையில் திமுக செய்யும் கொடுமைகளை உலகமே பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நிதியமைச்சர் ஹர்ஷனா நாணயக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வாக்குறுதியில் எந்த மாற்றங்களும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வருடம் நிறைவடைய முன்னர் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் FM.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com.
2: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanicum Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: AJX Mitsubishi-யில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர்ஸ், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். AJX Mitsubishi-யில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமத் தம்
7: 437-860-7002. 437-860-7002. Weekend vibration. East FM 102.7.

0: 5:46 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது குத்து சாங்ஸா இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன விதமான பாடல்கள் பிடிக்குதோ அதை நாங்கள் தர்றதுக்கு வெட்டியா இருக்கிறோம்.
0: எனவே நீங்களும் அழைத்து பேசலாம். 4164 5 4 4 0 4 0.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இஸ் கூல்.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: Ajax, Nissan and Infiniti Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Levy, 437-477-7960. 437-477-7960.
5: The one and only Weekend Wonder. Weekend East FM.
6: Where are you?
5: Weekend East FM. 102.7. Weekend East FM.
7: The greatest radio station.

0: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனை,
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: நேரம் சரியாக 6:01 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் அழைத்துக் கொண்டிருக்கின்றது.
4: எஸ் நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த மணத்தையும் அடுத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ அதனால நாங்க வந்து சரியா 7 வரைக்கும் குட்டீஸ் உங்களுக்காக அமேசிங்கான சாங்ஸ் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். நீங்களும் அழைக்கலாம். அழையுங்கள் 4165444040.
3: தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca உடாகும் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு
3: 16 உணர்நிலை 8 நாளைய தினம் காலை விலையில் 11 உணர்நிலை 8 நாளை மதிய விலையில் 15 உணர்நிலை 14 இருக்கப் போகிறது. மாலை விலையில் 14 நாளைய தினம் இருக்கப் போகின்றது. நாளை அதிகூடிய வெப்பநிலையாக 15 செல்சியஸ் மதிய பொழுதுகளில் இருக்கப் போகின்றது.
4: அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை.
3: தொடர்ந்தும் குட்டீஸ் இணைந்து கொள்ளலாம். 16 ஒரு நிகழ்ச்சி, உங்கள் விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள்
4: 416-554-4040.

0: நேரம் 6:07. நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
1: 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்பப்பார்லை கேட்க அழைக்கலாம். 416-554-4400 இணைந்திருக்கும் ஒரு குட்டி நேரம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: நான் ஆதி பேசுறேன்.
1: ஆதி, எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சுமா இருக்கிற மாதிரி. உங்களோட தமிழ்ல கேட்டோன்னே இன்னுமே ஹாப்பியா இருக்குது.
1: கியூட்டா பேசுறீங்க ஆதி நீங்க. சரி சொல்லுங்க சொல்லுங்க ஆதி, என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: நாளைக்கு பிறந்த நாள், அதுக்கு பாட்டு கேட்க போறேன். கேக்கட்டா?
1: நிச்சயமா
0: கேட்கலாம்.
1: உங்களோட அண்ணாக்கு நாங்க ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறோம். அதே அதோட அவங்களோட அண்ணாக்காக ஒரு பாட்டும் தர போறோம். என்ன பாட்டு கேட்கலாம்?
0: கண்டிப்பா நாங்க போடுவோம். நீங்களும் உங்களோட அண்ணாவே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். சோ இதே மாதிரி உங்களோட தமிழ கேட்க ஆசையா இருக்கா? அதுதான், அதனால அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திக்கலாமா உங்களை?
1: அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் கால் பண்ணி பேசுங்க ஆதி. தேங்க்யூ ஆதி கால் பண்ணதுக்கு. உங்களோட அண்ணாக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லி விட்டுருங்க.
2: நன்றி
1: நன்றி. நீங்களும் அழைக்கலாம் குட்டீஸ். 16 வயதுக்குட்பட்டவர்கள் 416-554-4400 உங்களுக்கு பிடித்த எல்லா பாடலும் தர்றதுக்கு நாங்களும் காத்துக்கொண்டிருக்கின்றோம்.
3: Happy birthday to you. Happy birthday to you. Huh?

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: மஞ்சள் வெயில் மாலையிலேன்னு சொல்லி அப்படியே அந்த ஈவினிங்க்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு தான் நாங்கள்
1: கேட்டோம்.
0: சிச்சுவேஷன் பாட்டு தான் கேட்டிருக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன பாட்டு கேட்கணும் என்று ஆசை இருக்கு தானே? எனவே நீங்களும் கால் பண்ணலாம்.
1: 16 வயதுக்கு
0: அவங்க வந்து நீங்களும் கால் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாடலை 416-554-4040 வாயிலாக.
1: நன்றி சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: நிலா, எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நிலா. இன்னைக்கு வளமையா நிலா அம்மா பாட்டு தான் கூடுதலா விரும்பி கேக்குறேன். இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க நிலா?
0: எனி விஜய் பாட்டு கேக்குறீங்க.
1: கொஞ்சம்
0: வருது நிலா. நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: நீங்களும் 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். எங்கள் 416-5-4-4-4-0-4-0.

Ontario Certified Teacher Savita Selvarajavin Thalamayil Idampuram Focus Educational Services Inkil JK Mudal University Varelana Manavarhilakana English, French, Math, Chemistry, Biology, Functions, Advanced Functions, Calculus and Vectors, Physics, Accounting and Bavachudan Anitha Padangalakamana Tutoring Varangapadahindrathu Ontario High School Matsum Middle School Il Katpikam Ontario Certified Teachers Inal Vagapuhal Varangapadahindrana Padivuhilakku Alayangal 647-534-4509 ஸ்கார்போரோவில் மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்டில் இன் பர்சன் வகுப்புகள் நடத்தப்படுவதோடு நீங்கள் அங்கிருந்தாலும் ஆன்லைன் மூலமும் வகுப்புகளில் இணைய முடியும். ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் இங்க் 647-534-4509 647-534-4509 8130 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 210

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் பாதுகாப்பு, கனிம வளம், சக்தி வளம், விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மேலும் நெருக்கமான ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் முயற்சிகளை இருநாட்டு தலைவர்களும் முன்னெடுத்து வருவதாக பிரதமர் மாக்கானியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவுடன் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் ஆர்வத்தை பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனும் வெளியிட்டுள்ளார்.
2: தமிழ்நாட்டில் இடம்பெறவுள்ள இடைத்தேர்தல்களுக்கான பிரச்சாரங்களில் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பட்டியலுக்கு அதிமுக, தமிழக பாஜக ஆகியன எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. தத்தமது கட்சிகளைச் சேர்ந்த நட்சத்திர பேச்சாளர்களையே பிரச்சாரங்களுக்கு நியமிக்க முடியும் என்றும், ஆனால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பேச்சாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை குற்றம் சாட்டியுள்ளன.
1: இலங்கையின் ஊழல்வாதிகளை கைது செய்வதில் எந்தவித வரையறையும் கிடையாது என்றும், வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஊழல்வாதிகளுக்கும் விரைவில் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவார்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காகவே மக்கள் தமக்கு ஆணை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, கைதிகள் இனி தீவிரமடையும் என்றும், எவரும் திணறக்கூடாது எனவும் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: East FM Tamil Seidigal.
2: நேரம் 6:34. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.
3: இணைந்திருக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்ள போகிறோம். யார் அந்த குட்டி என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் நிவ்யா.
2: நிவ்யா, இப்படி இருக்கிறீங்க நிவ்யா?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் நிவ்யா. நிவ்யா, என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? ஜனநாயகன் பாட்டு வருது நிவ்யா. சரி, யார் யாரெல்லாம் சேர்ந்து கேட்க போறீங்க நிவ்யா?
2: அக்கா. ஓகே, நீங்க அக்காட்டு சேர்ந்து கேளுங்க. இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் சந்திப்போம். சரியா?
3: நன்றி, நன்றி. நீங்களும் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள், இன்னும் ஒரு 30 minutes இருக்கு உங்களுக்கான பிடித்த பாடலை கேட்பதற்கு. எனவே நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 416-554-4040.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு என்4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களான்னா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகியும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களேனா, இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்போ தான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்குது. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்ன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்துருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. Thank you.
1: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: Weekend East FM 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7
0: East FM
2: மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நேகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன் 647-708-3440.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 6:51 மேஸ்தஃபம் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்களும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கும் வந்திருக்கிறோம். ஜஸ்மிதா, எங்களோட கருத்து கண்ணம்மா ஜஸ்மிதா, என்ன இன்றைக்கு கருத்து எடுத்துட்டு வந்திருக்கீங்களா?
1: ஒரு குட்டி கருத்து இருக்குது,
0: சொல்லிடுங்க.
1: கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம்.
0: நல்ல ஒரு அழகான ஒரு கருத்து.
1: நன்றி
0: ஜஸ்மிதா அந்த கருத்தை எடுத்து வந்ததுக்கும். இணைந்து சிறப்பித்த எல்லா குட்டீஸுக்கும் நாங்களும் ஒரு நன்றியை தெரிவிக்கலாம்.
1: நன்றியை சொல்லிக்கொண்டு அப்கோர்ஸ் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்களும் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்தும் டியூன் தமிழ் நிகழ்ச்சியோடு நிரோஷ் இணைந்திருப்பார் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: ஜஸ்மிதா சிவருபன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம் நேர்களே.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4576 0651 4164570651. கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸ் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மாக்கம் ரோட், யூனிட் 5, மாக்கம், 905-667-7200.
3: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 4169004599.
8: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமத் தம் 4378607002 4378607002.
0: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.

நன்றி நிபாஜினி, நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சனி நாள் செப்டம்பர் 20, 2026. கரண்ட்லி சிட்டிங் அட் 18 டிகிரி செல்சியஸ். ஆன ஃபீல் பண்ணுறது 20 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. இன்றைய சண்டி நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். Tune Tamil, that's the name of the show. Every Sunday, 7 p.m. to 9 p.m. Mukhyamaga naga paakara the interesting on the news, interesting on the facts, keep you updated with all the local news and everything interesting happening across the world. This week's hot topics ay naga eduthu paathal, what we're going to be discussing on today's show. Frequent aga indha show la nangal Toronto ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகோரிஸில் எங்கே ரேங்க் பண்ணுறாங்கன்னு நாங்கள் எடுத்து பார்க்குறது. திஸ் வீக் ஸ்பெஷலாக என்ன நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம்னா, ட்ரோன்டோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது ஃபார் ஒன் சர்டன் கேட்டகோரி பெஸ்ட் இன் த வேர்ல்டு என்று அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஸ்பெஷலாக இந்த சர்டன் கேட்டகோரிக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சர்டன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுண்டு நாங்கள் ட்ரோன்டோவில் தான் இந்த ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ இது செகண்ட் இயர் கன்செகட்டிவ்லி இதுக்கு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த ஷோவில் காத்திருக்கிறோம். ஒரு ஸ்பெஷலான வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஃபவுண்ட் ஹியர் ரைட் இன் டொரோண்டோ. நீங்கள் ஒரு டெக்னாலஜி ஃபேனாக இருந்தால், ஸ்பெஷலாக நீங்கள் இந்த ஆப்பிள் டிவைஸஸை பிடிச்சிருந்தால், உங்களுக்கு தெரியும் இந்த போன ஃப்ரைடே புது ஆப்பிள் டிவைஸஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தது. இது முக்கியமாக நாங்கள் பார்த்தால் ஆப்பிள் ஐஃபோன் 18 ப்ரோ அண்ட் 18 ப்ரோ மேக்ஸ் தான் இந்த மெயின் ஹைலைட் என்று சொல்லலாம் ஃபார் த நியூஎஸ் ஐஃபோன் ஹியர் இன் கனடா. அப்படி நாங்கள் பார்க்க ஸ்பெசிஃபிக்காக நியூ ஃபீச்சர்ஸ், நியூ ஹைலைட்ஸ், நியூ கலர்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டுமில்லை, அதோடு சேர்த்து ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 12, ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 4, ஏர்பாட்ஸ் 5, and also the special aga in the iPhone Duo um release panirukraang. Idu oru new launch of products. Usually every September maasam irundhu neengal paathal September ku dhaan Apple oru pudhu device line release pandrathu. So idu indha pona Friday dhaan release panirukkirapadiya sila details naanga eduthu paakaporam. Canadian price ku neengal enna expect pannalam, adoda seithu enna indha features irukudhu, neengal enna phone ippa vechirukringa andha features ai compare panni paakeka idu ungalku worth ah irukumo or upgrade pandrathukku. So andha details naangal indha show la eduthu paakaporam. திஸ் வீக்கும் ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லோக்கல் ஸ்டோரியும் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். விட்பியில் இருக்கிற 6 வயசு ஒரு சின்ன பாய் கனடாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க ஃபார் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ஸ் ஒன் இட் கம்ஸ் டு செஸ். இந்த விட்பியில் இருக்கிறது ஸ்ரீஹரன் ரகுநாதன், விட்பியில் போன் பண்ணின விட்பியில் இருக்கிறது இந்த வார கனடாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஸ்பெயினுக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. இது 2026 ஃபைட் வேர்ல்ட் கேடட் செக்ஸ் சாம்பியன்ஸ். இது இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்க போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் ஷேர் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுக்க விரும்பினால் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். இன் ஜஸ்ட் ஃபியூ மோர் டேஸ் என்று சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 10-11 டேஸுக்கு பிற நாங்கள் அக்டோபர் மாதத்துக்கு வரப்போகிறோம். அக்டோபருக்கு நாங்கள் பார்த்தால் ஸ்பெசிஃபிக்காக சில நியூ சேஞ்சஸ் ஒன்டேரியோவுக்கு வரப்போகுது. முக்கியமாக நாங்கள் ஒன்டேரியோ கவர்மெண்ட்டு அப்டேட்ஸை எடுத்து பார்த்தால் இன்க்ரீஸ் ஆஃப் ஜெனரல் மினிமம் வேஜ் இன் ஒன்டேரியோ என்று சொல்லலாம். ஸோ தேர்ஸ் கோன் பி அ சேஞ்ச் டு த மினிமம் வேஜ் ஆஸ் ஆஃப் அக்டோபர் 1, 2026. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டுமில்லை, அக்டோபருக்கு நாங்கள் பார்த்தால் ஸ்பெஷலாக ட்ரோன்டோஸ் முனிசிபல் எலெக்ஷனும் நடக்கப்போது. அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கலாம். இன்டோர் ஹீட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸும் சில நியூ லாஸ் வருது ஃபார் அக்டோபர் 1, 2026. இது இன்டோர் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் பைலா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபோர் சிட்டி ஆஃப் ட்ரோன்டோ. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டுமில்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @eastfmtamil. அதோட அங்கே யூடியூப் பேஜ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் youtube.com/eastfm 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472939
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட், அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: Camsonics security camera illangaliyum vyabaram nirvanangaliyum vaahanangaliyum 24 mani neramum thirattil irundhu paadhukaapana muraiyil kankaalikka adi navina AI tholinutpathudan koodiya security camera, security glass door films, two way audio systems, alarm system, color night vision, 24 hours audio video recording vasathiyudan mobile app udagavum paarviyidum vasathi. Camsonics 18 varada anubhavam konda nirvanam. Professional installation ku Rajiv Sabarasa, 647-302-5748, 647-302-5748, camsonics.com.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு 10 நாளில் அக்டோபர் 1 வரப்போது, இந்த அக்டோபர் 1 என்று நாங்கள் பார்க்க எவ்ரி மந்த் ஒன்டேரியோ அல்லது ட்ரோன்டோவில் புது லோல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும். இப்படி அக்டோபர் 1 என்ன ஒன்டேரியோவில் மாறப்போகிறதுன்னா, முக்கியமாக நாங்கள் பார்க்கறது மினிமம் வேஜ் இஸ் கோயிங் டு பி சேஞ்சிங் ஃபார் அக்டோபர் 1, 2026. ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இன்க்ரீஸிங் ஜெனரல் மினிமம் வேஜ் நெக்ஸ்ட் மந்த். இது கரண்ட்லி இப்போ ஜெனரல் மினிமம் வேஜ் என்று நாங்கள் பார்த்தால் $17.60 ஆயிருக்குது. இது ஒரு 35 சென்ட்ஸ் இன்க்ரீஸுக்கு $17.95 வரப்போது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது அக்டோபர் 1, 2026 இது ஒன்டேரியோ கவர்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க, இது டை டு தி ஒன்டேரியோஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் அட் 1.9%. ஸோ இப்போ இருக்கிறது $17.60 இல்லாமல் $17.95 இந்த 35 சென்ட்ஸ் இன்க்ரீஸ் வரப்போது. இது முக்கியமாக நாங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஜெனரல் மினிமம் வேஜ் இன்க்ரீஸ் ஃபோர் ஒன்டேரியோ ஆஸ் ஆஃப் அக்டோபர் 1, 2026. இது முக்கியமாக anyone working 40 hours a week at the general minimum wage, இது ஒரு டோட்டலாக நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு அடிஷ்னல் $14 per week உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலாக இயருக்கு நாங்கள் பார்க்க கிட்டத்தட்ட ஒரு $728 உங்களுக்காக கூட கிடைக்கும் per year before taxes என்று சொல்லலாம். ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸோட டோட்டலாக நாங்கள் கனடா வைடாக பார்க்க இது அஃபிஷியலாக ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மினிமம் வேஜஸ் இன் கனடா என்று சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒன்டேரியோவில் இப்போ இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷன்ஸ் படியால் கொஞ்சம் கூட சப்போர்ட் தர மாதிரி தான் இந்த ஒன்டேரியோ டிசிஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்டேரியோஸ் மினிமம் வேஜ் வில் பி அட்ஜஸ்டட் பேஸ்ட் ஆன் த கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்ரி ஃபால். இது மேஜர் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒன்டேரியோ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பார்த்தாப்புற ஒரு ரெக்குவயர்மெண்ட் போட்டிருக்கிறாங்க Employment Standards Act from 2000. இது எவ்ரி ஃபால் ஒரு மினிமம் வேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் கட்டாயம் வரணும் இஃப் இட் இஸ் ஃபாலிங் அலைன் வித் ஒன்டேரியோ கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ அந்த ரீசனுக்காகவும் இந்த ஒன்டேரியோ மினிமம் வேஜ் அக்டோபர் 1, 2026 இருந்து இன்க்ரீஸ் பண்ணப்போகுது என்று சொல்லலாம். ஸ்டூடெண்ட் மினிமம் வேஜ் என்று நாங்கள் பார்த்தால் ஆல்சோ இதில் ஒரு இன்க்ரீஸ் வரப்போகுது. $16.60 இருக்கிறது $16.90 மாறப்போது பெர் அவர். இது முக்கியமாக எனி ஒன் அண்டர் த ஏஜ் ஆஃப் 18 நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் less than 28 hours per week நீங்கள் வேலை செய்கிறீங்க என்றால், இது ஆல்சோ எனி ஒன் ஹூஸ் டூரிங் ஸ்கூல் பிரேக் ஆர் சம்மர் ஹாலிடேஸ் திஸ் வில் ஆல்சோ அப்ளை ஃபார் தட். அடுத்தது அக்டோபர் நியூஸ் என்று நாங்கள் பார்க்க, ட்ரோன்டோஸ் முனிசிபல் எலெக்ஷன் நடக்கப்போது. இது மண்டே அக்டோபர் 26, 2026 இந்த ட்ரோன்டோ முனிசிபல் எலெக்ஷன் நடக்கப்போது. எலெக்ஷன் டேட் என்று நாங்கள் பார்த்தால் மெயினாக 10 AM to 8 PM இது ஓட்டிங் நடக்கப்போது. அதுக்கு முதல் நாங்கள் அட்வான்ஸ் ஓட்டிங் என்று பார்த்தால் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸுக்கு டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் என்ன எதுக்கு பார்க்கணும் என்றால், ட்ரோன்டோ எலெக்ஷன்ஸ் அல்லது GTA அக்ராஸ் எலெக்ஷன்ஸ் என்று பார்த்தால் உங்களுக்காக ஒரு மேல் இன் ஓட்டிங் பேக்கேஜ் யூஷுவலாக கிடைக்கும். இது டிப்பிளுக்காக சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1st week or 2nd week ஆஃப் அக்டோபர் உங்களுக்காக கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய மெயில் பாக்ஸை செக் பண்ணி உங்களுக்காக ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும் ஃபார் யூ டு பி ஏபிள் டு வோட். சில ரீஜன்ஸுக்கு நீங்கள் பார்த்தால் ஆன்லைன் ஓட்டிங்குக்கும் ஒரு கோட் தர மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் அது இந்த 1st week அல்லது 2nd week ஆஃப் அக்டோபர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நாங்கள் சொல்லலாம். அதை தாண்டி நாங்கள் கடைசியாக அக்டோபர் 1, 2026 ட்ரோன்டோவில் என்ன மாறுறது என்றால், Toronto rules around indoor heating will officially take into effect. So நீங்கள் ஒரு landlord அல்லது property owner ஆக இருந்தால் நீங்கள் மஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஆக நீங்கள் ஹீட்டிங் அல்லது கூலிங் மஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். முக்கியமாக என்ன இதில் ஸ்டாண்டர்டாக இருக்குது என்றால், மினிமம் இன்டோர் ஏர் டெம்பரேச்சர் ஒரு 21 degrees Celsius இருக்கணும். இது முக்கியமாக இந்த winter season அக்டோபர் 1 to May 15, 2027 மட்டும் என்று நாங்கள் பார்த்தது இந்த டேர்முக்கு 21 degrees மினிமம் ஒரு இன்டோர் ஏர் டெம்பரேச்சராக இருக்கணும் என்று சொல்லியிருக்குது. இது பேஸ்ட் ஆன் ஒரு புது லோ பைலோ என்று சொல்லலாம், இன்டோர் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் பைலோ ஆஃப் டொரோண்டோ என்று சொல்லலாம்.
ஸோ நீங்கள் ஒரு லேண்டோட் அல்லது ப்ராப்பர்ட்டி ஓனராக இருந்தால் நீங்கள் கட்டாயம் ஒரு ஹீட்டரோ அல்லது இந்த சம்மர் டைமில் ஒரு கூலிங் சிஸ்டம் கொண்டு வர மாதிரி தான் இருக்கணும் இதை புது பயலோன்னு பார்த்தா அப்புறம். ஸோ அவுட்டோர் டெம்பரேச்சர்ஸ் அபவ் 21 டிகிரி செல்சியஸுக்கு நீங்கள் போனால் நீங்கள் இந்த கூலிங் சிஸ்டமை பார்க்கணும். அதை தாண்டி நாங்கள் இந்த டெம்பரேச்சர்ஸ் குறையக்க வின்டர் டைமில் நீங்கள் கட்டாயம் ஒரு ஹீட்டிங் ஆப்ஷனை கொடுத்துருக்கணும். மெயினாக மினிமம் இன்டோர் ஏர் டெம்பரேச்சர் 21 டிகிரி செல்சியஸுக்கு கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்கணும் என்று இந்த இன்டோர்ஸ் டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட்ஸ் பைலா சொல்லியிருக்குது. ஸோ இது சில நியூ சேஞ்சஸ் இந்த 10 டேஸில் ஒரு அக்டோபர் 1st வரைக்கும் டொரண்டோ சிட்டியில் முக்கியமாக சில சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ அதில் நாங்கள் பார்த்து நாங்கள் ஒன்டேரியோவில் இந்த ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மினிமம் இன்க்ரீஸ் ஃபார் மினிமம் வேஜ் வரப்போது $17.60 இல்லாமல் $17.95 மாறப்போது. அதோடு சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறாங்க.

0: டொரண்டோ ரூல்ஸ் மாறி இருக்குது ஃபார் லேண்ட்லோட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு லேண்ட்லோட் அல்லது ப்ராப்பர்ட்டி ஓனராக இருந்தால் உங்களுக்காக கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் ப்ரொவைடிங் ஹீட் டூரிங் தி மினிமம் இன்டோர் ஏர் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் 21 degrees Celsius. முக்கியமாக இந்த வின்டர் சீசன், ஃபால் அண்ட் வின்டர் சீசன் என்று சொல்லலாம், October 1st to May 15th. முக்கியமாக நீங்கள் இந்த இன்டோர் டெம்பரேச்சரை மினிமமாக 21 degrees Celsius இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் என்று ஒன்டேரியோ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்படி நாங்கள் பார்க்க இதான் ஃபியூ சேஞ்சஸ் தட்ஸ் கன் பி ஹேப்பனிங் இன் தி அப்கமிங் மந்த் ஆஃப் October 2026. இது ஈஸ்ட் எஃப்எம் 102.8 FM, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் பாரிய விமான நிலையங்களான டொரண்டோ பியர்சன், மொன்ட்ரியல் ட்ரூடோ, கால்கரி, வன்கூர் ஆகியவற்றின் இயக்கங்களை தனியார் பொறுப்பேற்க வேண்டும் என பிரதமர் மார்க்கானி தெரிவித்த நிலையில் அது பயண அனுபவங்களை மேம்படுத்தும் என்றும் பகுதியளவில் வரைமுறைப்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் கூறியுள்ளார். எனினும் இந்த தனியார் மையப்படுத்தல் காரணமாக மக்களின் விமான பயண செலவுகள் உயர்வடையாது என்ற உத்தரவாதம் வழங்குவதை அவர் தவிர்த்துள்ளார். தமிழ்நாட்டில் அண்மையில் இடம்பெற்ற திமுகவின் முப்பெரும் விழாவில் அரசையும் முதலமைச்சர் விஜயையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்த நிலையில் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்த தாம் சட்டசபையில் பேசுவதாகவும், ஆனால் முன்னாள் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் பட்டிமன்ற பேச்சாளராக மாறிவிட்டதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் திட்டமிட்டு நிறுத்தப்பட்ட சட்டப்பேரவை நிரலை தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் மீண்டும் கொண்டுவரப்பட்டதை அடுத்து சட்டசபையில் திமுக செய்யும் கொடுமைகளை உலகமே பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் 2027 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷனன் ஆணேக்கார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் வாக்குறுதியில் எந்த மாற்றங்களும் இல்லை என அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த வருடம் நிறைவடைய முன்னர் பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக அகற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: one only, Weekend Wonder. Weekend East FM. Where are you?
1: Weekend East FM
0: 102.7. Weekend East FM.
2: The greatest radio station.
3: டொரண்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
4: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமத் Tamzin 437-860-7002.
5: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
6: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiel, Mechanical Middlefield Ikumidayil, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahirar, 416-299-1020.
8: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில், சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் டூ தமிழ்ங்கிற சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல @eastfm தமிழ் அதோட உங்களுக்கிட்டே ஒரு யூடியூப் பேஜும் இருக்கிறது. நீங்கள் யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினால் www.youtube.com/eastfm102.7

ஒரு லோக்கல் என்ஜாய்மெண்ட் ஸ்டோரியை நாங்கள் இந்த நேரத்தில் ஷேர் பண்ணிவிடலாம். 6 இயர் ஓல்ட் 6 வயசோட செஸ் ப்ரோடிஜி என்று சொல்லலாம். ஸ்பெஷலாக இது ஒரு லோக்கல் ஸ்டோரி என்று சொல்லலாம். இந்த பாய் விட்பியில் தான் பிறந்து வளர்ந்தது. ஸ்ரீஹரன் ரகுநாதன் கர்லி இஸ் பீங் நாமினேட்டட் ஆஸ் representing Canada in the World Champions in Spain. So, இது ஒரு செஸ் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் என்று நாங்கள் சொல்லலாம். அதில் விட்பீஸ் 6 இயர் ஓல்ட் ஸ்ரீஹன் ரகுநாதன் இந்த 2026 ஃபிடே வேர்ல்ட் கேடட் செஸ் சாம்பியன்ஸுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கிறார். இது ஸ்பெயினில் நடக்கப்போது இந்த மந்த் ஆஃப் அக்டோபரில், அடுத்த மாதத்தில் இந்த 2026 ஃபிடே வேர்ல்ட் செஸ் championships in Spain. இதுக்காக இந்த 6 இயர் ஓல்ட் பாய் ஸ்ரீஹன் ரகுநாதன் குவாலிஃபை பண்ணியிருக்கிறேன் நாங்கள் சொல்லலாம். இது ஒரு ஸ்பெஷலான நியூஸ் என்று சொல்லலாம். ஏன்னா மெயினாக இது குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கலுக்கு நீங்கள் க்ராஸ் பண்ணி வரணும். அதை தாண்டி நீங்கள் நிறைய கம்ப்யூட்டர்ஸை பீட் பண்ணி தான் இந்த குவாலிஃபைங்க்கு, இதுக்கு 2026 ஃபிட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஸுக்கு நீங்கள் குவாலிஃபை பண்ணலாம். அப்படி நாங்கள் பார்க்க வேர்ல்ட் செஸ் ஃபெடரேஷன் டோட்டலாக இது வேர்ல்டு வைட் நடக்கிற ஒரு டோர்னமெண்ட். அக்டோபர் 13-21 இது ஒரு 8-day எவெண்ட் நடக்குது. அது முக்கியமாக ஸ்ரீஹன் டிராவல் பண்ணி டொரண்டோல இருந்து விட்பியில இருந்து டிராவல் பண்ணிட்டு இந்த ஸ்பானிஷ் சிட்டிக்கு போய் அவருடைய ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் அகேன்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் 7 and under பிளேயர்ஸ் என்று சொல்லலாம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீஹனுக்கு 6 வயசு தான், 7 and under சாம்பியன்ஸுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கிறார். அண்ட் ஆல்சோ கோயிங் டு பி பார்ட்டிசிபேட்டிங் அக்டோபர் 13-21 இன் ஸ்பெயின். அவருடைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்ரீஹன் இந்த வருஷம் 2026 தான் இந்த செஸ் விளையாடுற ஸ்டார்ட் பண்ணினது, ஆனால் ஒரு அடிக்ஷன் வந்திருக்குது. இது செஸ்ஸில் நான் கட்டாயம் ஒரு பெரிய சாம்பியனாக வரணும்னு ஒரு அடிக்ஷன் வந்திருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க இப்படி கண்டினியூஸாக ப்ளே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறார். அது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ அதில் ஒரு சேர்த்து கொஞ்சம் நேச்சுரல் டேலண்ட்டும் சேர்த்து இருக்கிற வழியால் தான் இந்த பெரிய டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை பண்ணியிருக்கிறார். அதோடு தாண்டி பேரண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, பேஸ்கெட் பால், ஸ்விம்மிங், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஆனால் அதை தாண்டி செஸ்ஸுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கிறது. செஸ்ஸில் தான் கூட ஃபோக்கஸ் போட்டிருந்தது. டோட்டலாக ஆன்லைனாக ஃப்ரீக்வெண்ட்டாக செஸ் பசில்ஸ் விளையாடுறதான் டோட்டலாக ஒரு 1000 செஸ் பசில்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதோடு சேர்த்து கோச்சிங்கும் செஸ் ஸ்கூல், செஸ் கோச்சஸ் டோட்டலாக எல்லாம் சேர்த்து பார்க்க நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்திருக்குது ஃபோர் ஹெம் டு குவாலிஃபை. அண்ட் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்று நாங்கள் சொல்லலாம், ஃபோர் ஸ்ரீஹன் ரகுநாதன் ஹூ ஹஸ் குவாலிஃபைட் ஃபார் திஸ் சாம்பியன்ஷிப் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்பெயின் நெக்ஸ்ட் மந்த். குலாக இப்படி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த செஸ் கேம் விளையாடுறதுக்கு. ஆனால் ஸ்ரீஹனுக்கு என்ன ஸ்பெஷலான என்றால் திஸ் இயர் 2026 மட்டும்தான் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். அதை தாண்டி எல்லாம் ஓல்ட்ஸை தாண்டி ஒரு முக்கியமாக இம்ப்ரெசிவ் ஃபீச்சர் என்று சொல்லலாம். அண்ட் ஒரு 6 இயர் ஓல்ட் பாய் இங்கே விட்பி சிட்டியில் இருக்கிற தமிழ் படியன் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் குவாலிஃபை பண்ணியிருக்கிற வழியால் அடுத்த மாதம் அக்டோபரில் நாங்கள் பார்க்கலாம் அப்படி மாதிரி இந்த ரிசல்ட்ஸ் வரப்போது. அஃப்கோர்ஸ் இவை இந்த ஃபேமிலி டொரண்டோ சிட்டியிலேருந்து ஸ்பெயின் மட்டும் ட்ராவல் பண்ணணும் முடியால் அதோடு சேர்த்து அந்த அக்காமடேஷன் காஸ்ட் அங்கே போய் நிற்கிறது, அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு அதில் ஒரு பெரிய அமௌண்ட் வரப்போதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன கோ ஃபன்மி பேஜ் வேண்டிய ஃபேமிலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கோ ஃபன்மி பேஜுக்கு நீங்கள் போனால் அந்த ஃபண்ட் ரைசருக்கு பே சாம்ப் ரெப்ரசென்ட் டீம் கனடாவுக்கு ஒரு வேர்ல்டு ஸ்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டீம் ஸ்ரீஹன் அதுக்கு நீங்கள் அந்த கோ ஃபன்மி பேஜுக்கு நீங்கள் ஒரு டொனேஷன் கொடுக்க விரும்பினால் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இப்போதுக்கு ஸ்ரீஹன் லெப்பர்ட் செஸ் ஸ்கூலில் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். நாங்கள் சொன்ன மாதிரி இது கனடா ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு அண்டர் தி ஏஜ் ஆஃப் 7 குவாலிஃபை பண்ணியிருக்கிறேன். மற்றும் அடுத்த மாதம் அக்டோபர் 13 ஸ்பெயின் பக்கமுக்கு போய் இந்த ஃபிடே வேர்ல்ட் யூத் செஸ் சாம்பியனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுமே என்று நாங்கள் சொல்லலாம். இது ஈஸ்ட் FM 102.7 கடுகுறுப்பு தி ஈஸ்ட் FM இன் டியூன் தமிழ்.

0: தமிழ்
1: Yo, boys, I am singing song. Soup song. Flop song.

0: flops.
1: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
2: Weekend vibration.
3: Vibration.
2: East FM 102.7.
4: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
5: உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
6: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறன் கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
7: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
6: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
7: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பர் சொல்லுங்க.
6: 416-788-2426 416-788-2426.
4: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
8: Subra Mortgage Financial Solutions. Residential, commercial, ikana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90 8 5 6 5 6 4 1 6 9 0 8 5 6 5 6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சச் எ வார்ம் ஈவினிங்.
2: அப்படின்னா
1: I am really proud of you. I am very happy to see you all. Today night special program by
3: Roshi Kumar
1: proudly presents the name of
3: Tamara. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
4: நிரப்பட்டு மணி ஒரு நிமிடம் கட்டுக்கொண்டு ஈஸ் எஃப்எம் 102.7 ஈஸ் எஃப்எம் டியூன் தமிழ். கரண்ட்லி சிட்டிங் அட் 18 degrees Celsius. ஆனால் ஃபீல் பண்ணுது 20 degrees Celsius ஹியர் இன் தி சிட்டி ஆஃப் டொரோண்டோ. லைக் ஆல்வேஸ் வி ஸ்டார்ட் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி ஷோ வித் தி சூப்பர் சீன் ஆஃப் தி டே. இட்ரியான் சூப்பர் சீன், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் வருது. திஸ் ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் ஆகஸ்ட் 2026. மூவி இஸ் ஸ்டாரிங் சூர்யா அண்ட் மமிதா பைஜு. மூவி இஸ் டைரக்டட் பை வெங்கி அத்ருல் அண்ட் மியூசிக் பை ஜி வி பிரகாஷ் குமார். ஸோ இது உங்களுக்காக வருது சூப்பர் சீன் ஆஃப் தி டே, விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து.
5: மேடி
6: ஒண்ணும் இல்ல.
7: என்ன இங்க?
6: அது பொண்ணு இல்ல, சும்மா. நீ ஓகே தானே
7: சார்? டெய்லி இங்க தான் தங்கறார் மேடம்.
6: அது இங்க இருந்தா.
7: ஹே, ஆர் யூ ஆல்ரைட்? என்ன சஞ்சு?
6: சின்ன குழந்தை, இன்னும் பேச்சு கூட வரல. பசிக்குதுனாலும் தூக்கம் வரலனாலும் ஏதாவது பிடிக்கலனாலும் எல்லாமே அழுதுதானே சொல்லுமா? அந்த பிஞ்சு உடம்புல ஃப்ளோ பெரிய ஆப்ரேஷன் வலிக்குதா தாங்குவானான பயமா.
7: ஹே ஹே ஹே சஞ்சு, இஸ் ஃபைன் ஓகே. இன்னும் 2 weeks இன்னும் ஹெல்த்தியா இருப்பான். நீங்க இல்லாதனால உனக்கு தெரியல.
8: நாளெல்லாம் விளையாடுறான்.
7: நானும் மிஸ்ஸஸ் நம்மளாவும் பேசிட்டு இருந்தா ஏதோ புரியற மாதிரி குட்டு கேட்பான். நாங்க சாப்பிடுறப்போ
8: மேனு சொல்லு விட்டுட்டு பாப்பான்.
7: அவன் ஃபுட்டு கொடுக்க மாட்டானா? ஆனா எங்க ஃபுட்டு வேணுமா? And you know what? அன்னைக்கு ஆல்மோஸ்ட் நான் அம்மானு குட்டான்.
6: மேடி ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும் உனக்கும் அவனுக்கும்.
7: ஆனா இங்க நாங்க 3 பேர் மட்டும் தானே, வேற வழி இல்ல. ஒன்னு கேக்கலாமா? நாளைக்கு அவைக்கு ஒரு 5-10 years ஆகுறப்போ, இந்த டாய்ஸ் எல்லாம் போர் அடிக்கிறப்போ, உள்ள பத்தாதப்போ, அவ அம்மா அங்க என்ன கேட்டா நீ என்ன சொல்லுவ?
6: செத்துட்டான்னு சொல்லுவேன்.